இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8.

மீண்டும் திரைப்படத்தில இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான அன்பு உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான காணி நிருபனுக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி சஜன் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காணி நிருபனுக்கும் இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய நாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பிறந்த நாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு செந்தில்நாதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் சொல்லி இதற்கு சிங்ல இருந்து லால் சரஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி தயானா, ராஜ், டிஷான் போல் ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலைநீர் வணக்கம் சொல்லி நவலப்பட்டியிலிருந்து மேரி நிகழ்ச்சி நடந்திருந்தாங்க. அன்பான அறிவிப்பாளினி ஆனந்தி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மற்றும் கணவர் போல் மற்றும் மகள் அனுஷா ஆகியோரும் வாழ்த்துவதாக பகிர்ந்திருந்தாங்க. மற்றும் அன்பான காணி பொழுது வணக்கம் சொல்லி மஸ்கேலியில இருந்து ராஜன் நிகழ்ச்சி உடனிருந்தாங்க. பாடல் தெரிவுகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி இனிமையான காலை நீர் வணக்கம். ஸ்ரீ ஸ்ரூபி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொண்டு இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண பந்தங்கள் கொண்டாடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. காலை வணக்கம் சொல்லி பாலு கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சியை கற்றுக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பு மனைவி லதா, மகன் ராஜா ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை நீர் வணக்கம் சகோதரி, சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி ஆரையும் பதியிலிருந்து இதயரத்தினம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா யாவரையும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நீர் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி ஸ்ரீதரன் இணைந்திருக்கிறாங்க மல்லாகத்திலிருந்து. அன்பான காணி பொழுது வணக்கம் சொல்லி சுப்பிரமணியம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று கந்தலா, கந்தலாங்கி உவைதி, அன்பான காலை நீர் வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி மும்தாஜ் பேகம், பரீதா, சர்தார், ஆட்டோ விஸ்வநாதன் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லி நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.

ஸ்ரீராமினுடைய குரலில் ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். ஃபேஸ்புக் வழியாகவும் அன்பு உறவுகள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் ஸ்ருபியக்கா, அன்பான காணினீர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பண்டர்வழியிலிருந்து வினோதன் நிகழ்ச்சி வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. வினோ, லதா, கிருஷாந்தன், ரோஹன், சவினாஷியும் மற்றும் சந்தசச்சாரல் நிகழ்ச்சியோடு அன்பான அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சொல்லி பெரிய நிலாவலியிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. சந்தசச்சார நிகழ்ச்சியோடும் நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி இந்த கல அரசு நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் வசந்த உறவுகளுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஐந்தான தோட்டம் மீனவட்டையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மனைவி கௌதமி, மகன் சந்தீபன், நண்பர்களான மகேஷ், சாந்தகுமார், உமாச்சந்திரன் மற்றும் மஞ்சுளா, விஜயலட்சுமி, செல்வகுமார் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஆய் சகோதரி இனி காலை நேர வணக்கம் டிக்கோயா பொழியாவத்தையிலிருந்து போல்வின் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைகிறோம். மனைவி ரோனிகா, மகள்மார்களான டென்சிலா, கார்பேல் மற்றும் வசந்தம் வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் தரங்கள் சொல்லியிருக்காங்க. அதேபொழுது இனி காலை நேர வணக்கம்மா வசந்த உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லி வழிமடையிலிருந்து புஷ்பராணி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செல்வதொரு நந்தகுமார் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. காலை நேர வணக்கம் சகோதரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தென்காசியிலிருந்து முருகேசன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் அடுக்கிறது பாடல்

0: நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:33 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:33 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:33 3 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் பெருமை, மிதுனம் நட்பு, கடகம் சாந்தம், சிம்மம் துயரம், கன்னி கோபம், துலாம் வெற்றி, விருச்சிகம் சிரமம், தனுசு ஆக்கம், மகரம் இன்பம், கும்பம் உயர்வு, மீனம் லாபம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் ஏமாற்றம், ரிஷபம் பெருமை, மிதுனம் நட்பு, கடகம் சாந்தம், சிம்மம் துயரம், கன்னி கோபம், துலாம் வெற்றி, விருச்சிகம் சிரமம், தனுசு ஆக்கம், மகரம் இன்பம், கும்பம் உயர்வு, மீனம் லாபம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
0: இன்றைய நாள்

மற்றும் சுபகாரியங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வத்திலிருந்து ஐயா கண்ண நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலி நீர் வணக்கம் சொல்லி வசந்தத்தோடு இணைந்திருக்கும் நாங்கப்பாக்கப்பேட்டிய பிரகதிபுர அவிசவலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திராணி, துஷாந்தன், திவாகரன், ரண்யா, இசைஞானி ஆகியோரும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலினியர் வணக்கம் அக்கா. இன்று பிறந்தநாள் சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு அட்டன்லிருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே பொழுது இனிய காலினியர் வணக்கம் சொல்கிறேன். ஸ்ரீ ஸ்ரூபி, நலமா இருக்கிறீங்களா? பாடல்களாம் இனிமையாக உள்ளது. பருத்தி துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்த காலை பொழுது வணக்கம் சகோதரி சொல்லி மஸ்கில் என் கங்கை வத்தியைச் சேர்ந்த சச்சின், தனு, லுக்ஷனா, ரித்திக், டிலுஷான், சச்சிவன் ஆகியோரும் நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்பான காலி நீர் வணக்கம் சொல்லி ரவி நிகழ்ச்சி உடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனியும் காலி நீர் வணக்கம் கொழும்பு வாய்ந்த ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சி கற்றுக்கிறது சொல்லியிருக்காங்க. அதே போன்று இனியும் காலி நீர் வணக்கம் டிக்கோயா தரவளை மீட்பிரிவிலிருந்து துரைராஜ், மகாலட்சுமி, துலக்ஷன், துபாஷினி, பிரவீனா நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொல்லி செல்வம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே பொழுது இனிமையான காலினியர் வணக்கம் மாசகுதிரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்க சொல்லி அட்டன் கேம்பிரிட்ஜ் வழியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை பொழுது வணக்கம். மேமிட்டி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்க சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாம் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக வெளியாயிருக்கின்ற செய்தி, நேற்று முழுவதும் இலங்கை முழுவதும் உலகளவில் பேசுபொருளாக மாறியிருந்த செய்தி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அதேபோல முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகிய இருவருக்கும் நேற்றைய தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்தான தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுப்பதற்கு முயற்சிக்காமை, அதேபோல பதவியை சரியாக பயன்படுத்தாமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டு, கிட்டத்தட்ட 855க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் இவர்கள் சுமத்தப்பட, அதில் 854 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேலான வருடங்களை அடிப்படையாக வைத்து இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்கு தொடர்பான விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. ஒரு பக்கம் இதனுடைய சூத்திரதாரி மற்றும் தாக்குதலுக்கு உடந்தையாக பின்புலமாக இருந்தவர்களை தேடி ஒருபுறம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறம் இந்த தாக்குதலை தடுக்க தவறியமை தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யாதவர்கள் தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டு வருகிறது. அதேபோல இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியோர் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இப்போது விசாரணை இடம்பெற்று வருகிறது. இவை இவ்வாறு பல முனைகளில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விடயங்கள் குறித்து விசாரணை இடம்பெற்றவர்களைதான் அதில் ஒரு கட்டமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அதே போல முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு எதிராக இப்போது நேற்றைய தினம் இந்த நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடர்பான செய்திகள் சகல பத்திரிகைகளிலும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதுகுறித்து விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல மேலும் சில வழக்குகள் தொடர்பான விடயங்களும் முக்கியமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான தவறான விடயங்கள் அல்லது இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற ஞானசார தேர்தலுக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 7 வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல யோசித ராஜபக்சே அதே போல வசந்த கரண்ணா கூட ஆகியோருக்கு எதிரான வழக்கொன்று தொடர்பான விடயத்தில் சட்டம் அதிபர் இப்போது குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருப்பான செய்தி ஒன்றும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல நோர்வுட் பிரதேசவையினுடைய அதிகாரிகள் இருவர் இந்த அஸ்வசம மக்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை கையாடல் செய்த குற்றச்சாட்டின் கீழ் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுகுறித்தான செய்தியும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அமைச்சர் நலிந்த ஜாயதீச ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதே நீதிபதியினுடைய வயதிலை அதிகரிப்பதற்கான முக்கிய நோக்கம் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதேபோல செம்மணி விவகாரம் தொடர்பாக குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதுகுறித்தான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அதேபோல எரிபொருள் விலையில் மாற்றங்கள் இல்லை என்பதாக பெட்ரோல் கூடுதாபடம் தெரிவிக்கிறது. அதே போல 29 இந்த எண்ணெய் களஞ்சிய தாங்கிகளை சர்வதேச எண்ணெய் களஞ்சிகளாக மாற்றுவதற்கான நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் பெட்ரோலிய கூடுதாபடம் தெரிவிக்கிற தகவல்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இலங்கை சுங்கத் திணைக்களம் பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கை முன்வைக்கிறது. பொதுமக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி போதைப்பொருள் வர்த்தகர்கள் பல முயற்சிகளை பல சம்பவங்களை நடத்துவதற்கான நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் இதுகுறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அதுகுறித்து பார்க்கலாம். எல்நினோ நிலைமை குறித்தும் அதனை அதுபான விளைவுகளை சமாளிப்பதற்கான விடயங்கள் குறித்தும் இப்போது பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றன. அதுகுறித்தான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவது குறித்தான விடயங்கள் குறித்தும் பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் தேர்தல் நடத்த முடியும், ஆனால் அந்த குழுவினுடைய அறிக்கை எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்த ஒரு கருத்தும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதனை தாண்டி இன்னும் பல பிரதானமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்றைய சகல பத்திரிகைகளிடம் பிரதானமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. பாஸ்குதா பிரகாரிய வழக்பா நுகத்தாட்டு வரது கருவோ
ஹேமசிரிட்டு பூஜித்திட்டு மரண தண்டுவோமே என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி. இன்றைய தினம் லங்கா தீபத்தில் வந்திருப்பதற்கெல்லாம் லங்காவே மரண தண்டுவோமே நியமவோ பலமு பொலிஸ்பதி ஆரக்ஷக லேக்கம் என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்பும் வருகிறது. இன்றைய தினம் லங்கா தீபத்திற்கு இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முதலாவது போலீஸ் மாதிபர் மற்றும் முதலாவது பாதுகாப்பு செயலராக பூஜி ஜாஸ்தன் மற்றும் அதே போல ஹேமசிரி பெர்னாண்டோ ஆகியோர் இருப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாம் காணால் பதுனு தீந்துவாக் லக்ஷ விசி அத்தக தடையாக் என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்பட. குறிப்பாக வெவ்வேறான தீர்ப்புகள் அதே போல 27 லட்சம் ரூபாய் பெறுமதியான தண்டப்படமும் விதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அவரது ஹயசிய மணிக்கவும் அவரது ஹயதாஸ் பான்சிய ஹத்தரபேகின் சிறதனுவம் என்பதாகவும் இன்னும் ஒரு உபத்தலை பெறுகிறது. குறிப்பாக 6504 வருடங்கள் வீதம் இவர்களுக்கு சிறதண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சோதனா அட்டசிய பனஸ் பாக்கின் அட்டசிய பனஸ் அத்தரகட்டு வரதி கருவோ என்பதாகவும் உபத்தலைப்பு இன்ற தினம் லங்கா தீபத்திரிகள் வருகிறது. எனவே 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் இவர்கள் குற்றவாளியாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி இன்ற தினம் லங்கா தீபத்திரிகை தலைப்பெற்றுகிறது. அதே போல ஜனபதி ரட்டையாத்தி ருவான் விஜயவர்தனட்ட பலைய பெருவானாம் மே தே வெண்ணின ஹேமசிரி பெர்னாண்டோ என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்பும் இன்று லங்கா தீபத்திரிகை உலகிறது. எனவே அப்போதைய 2019 காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன சிங்கப்பூருக்கான விஜயம் மேற்கொண்டார். அந்த அவர் வெளிநாடு சென்ற போது அவருடைய பாதுகாப்புக்கான பொறுப்புகளை ருவான் விஜயவர்தனுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியிருந்தார். இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இருக்காது என்பதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி இன்று லங்கா தீபத்திரிகையில் வருகிறது. அதே போல போலீஸ் பதி விதியிட்டு மட வித்தராக் மெஹம கிரியம சாதாரணது மேக்க மம பெறக்கரப்பு கருமையாக் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். பூஜித் எகும்பரவக்கியா என்பதாக இந்த லங்கா தீபத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக போலீஸ் அதிபராக என்னை மாத்திரம் இவ்வாறு செய்வது நியாயமானதா, இது நான் முன்னர் செய்த பாவங்களின் விளைவு என்பதாக பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் மன வருத்தோடு தெரிவித்த ஒரு தகவலை மையப்படுத்தி இன்று தினம் லங்கா தீபத்திரிகை பிரதானமான தலைப்பாக அந்த செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாயிருக்கிறது. டெத் பெனால்டி போர் பூஜித் அண்ட் ஹேமசுரி ஓவர் ஃபெயிலியர் டு பிரிவெண்ட் ஈஸ்டர் சண்டே அட்டாக்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் பூஜித் மற்றும் ஹேமசிரி பெர்னாண்டோவுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவத்தை இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதான தலைப்பு முதற்பக்க செய்தியாக தந்திருப்பதை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் பூஜித் ஹேமசிரிக்கு மரண தண்டனை, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க தவறிய குற்றச்சாட்டு, 586 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தலா 12 வருட கடூழிய சிறை, 5000 ரூபாய் வீதம் அபராதமும் விதிப்பும், பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்மானத்துக்கு அமைய தீர்ப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து உளவு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறியதன் ஊடாக 268 பேரின் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டுக்காக முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோ ஆகியோருக்கு நேற்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நீதிபதி பிரியந்த லியனகே தலைமையிலான விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. இதனைவிட 586 பேரின் கொலை முயற்சிக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி இருவருக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் தலா 12 வருட கடூழிய சிறதண்டனை விதித்த நீதிபதிகள் அதனை ஒரே தடவையில் அனுபவிக்க, அதாவது 12 வருடங்களில் அதனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அத்தோடு அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் இருவரும் தலா 5000 ரூபாய் வீதம் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அபராத தொகை செலுத்தப்படாவிட்டால் மேலதிகமாக ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் எனவும் நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிரான தீர்ப்பு முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் சில நிமிடங்களில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமசிரி பெர்னாண்டோவுக்கு எதிரான தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டது. நீதிபதி திலகரந்த பண்டாரவின் இணக்கத்துடன் தலைமை நீதிபதி பிரியந்த லியனகே பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பை வாசித்தார். முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர
உளவு தகவல் கிடைத்திருந்த போதிலும் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதன் ஊடாக கடமை தவறியுள்ளதாகவும் அதனால் அவர் 268 பேரின் கொலை மற்றும் 586 பேரின் கொலை முயற்சிக்கு உடந்தையாக இருந்துள்ளமை குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளியாக காணப்படுவதாக நீதிபதி அறிவித்தார். உயிர்த்த ஞாயிறன்று ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படவிருக்கிறது என்று முன்கூட்டிய உளவு தகவல் கிடைத்திருந்த போதிலும் போலீஸ் மா அதிபர் என்ற ரீதியில் குற்றவாளி இது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தவறியதன் விளைவாக 268 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 586 பேர் காயமடைந்தனர். எனவே சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் நாட்டின் போலீஸ் மா அதிபராக இருந்தார். குடிமக்களை பாதுகாக்கும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவர் பொறுப்புடையவராக இருந்தார். இருப்பினும் 2019 ஏப்ரல் 20 தேதி மாலையில் அப்போதைய அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜாவர்தன கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உயிர்த்த ஞாயிறன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் மீது ஒரு தற்கொலை தாக்குதல் திட்டமிடப்பட்டுள்ளது என்ற உளவு தகவலை போலீஸ் மா அதிபருக்கு வழங்கியிருந்தார். இருப்பினும் அவர் அந்த சூழ்நிலையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குற்றங்களை தடுப்பதற்காக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி என்ற முறையில் தனது பொறுப்புகளை அவர் புறக்கணித்திருக்கின்றார். அதன்படி செய்யப்பட்ட குற்றத்தின் தன்மையை கவனத்தில் கொண்டும் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என பெரும்பான்மை நீதிபதிகள் அமர்வு கூறியது. எனினும் தனி தீர்ப்பை வழங்கிய நீதிபதி விராஜ் வீரசூரியன் அரசரப்பால் குற்றஞ்சாட்டப்பட்டவர் மீது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்றும் அதன்படி அவர் விடுவித்து விடுதலை செய்யப்படுவதாகவும் அறிவித்தார். இதேபோல நீதிபதிகள் பிரியந்த லியனகே மற்றும் திலகரத்ன பண்டார் ஆகியோரடங்கிய பெரும்பான்மை அமர்வும் அரசு தரப்பால் சுமத்தப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஹேமசிறி பெர்னாண்டோ குற்றவாளி என அறிவித்தது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு முந்தைய நாள் மாலையில் அப்போதைய அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் நிலந்த ஜாவர்தன மறுநாள் நடத்தப்படவிருந்த தாக்குதல் குறித்து பிரதிவாதிக்கு தகவல் தெரிவித்திருந்தார். இருப்பினும் பாதுகாப்பு செயலாளர் என்ற முறையில் பிரதிவாதி அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க அவர் ஒரு புலனாய்வு கூட்டத்தை கூட்டியிருக்க வேண்டும். அதேபோல் அவர் முப்படைகளோடும் கலந்தாலோசித்து தாக்குதலை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அத்தகைய எந்த நடவடிக்கையிலும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த தாக்குதல் கொலையில் முடியக்கூடும் என்பதை நன்கு அறிந்திருந்தும் பிரதிவாதி அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன்படி கொலைக்கு உடந்தையாக இருந்தமை மற்றும் கொலை முயற்சிக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் பிரதிவாதிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர். இருப்பினும் தனி தீர்ப்பை வழங்கிய நீதிபதி விராஜ் வீரசூரிய பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமே நிரூபிக்கப்படவில்லை என்று கூறினார். அதன்படி பிரதிவாதி குற்றமற்றவர் என விடுவித்து விடுதலை செய்யப்படுவதாக நீதிபதி அறிவித்திருந்தார். இருப்பினும் பெரும்பான்மை நீதிபதிகளின் ஒப்புதலோடு ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னர் மரண தண்டனை ஏன் விதிக்கக்கூடாது என்பதற்கான நியாயங்களை குற்றவாளியிடம் நீதிமன்றம் வினவியது. அப்போது தாம் எந்த குற்றமும் செய்யவில்லை எனவும் இருவரும் தெரிவித்தார்கள். குறிப்பாக ஹேமசிறி பெர்னாண்டோ குறிப்பிடும்போது நிலந்த ஜாயவர்தனவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக நிலையான உளவு தகவல் கிடைத்தும் ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தின தொடர் தற்கொலை கொண்டு தாக்குதல்களை தடுப்பதற்கு அல்லது அதன் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காமை துறவில் குற்றவியல் பொறுப்பு சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோரை அவர்களுக்கு எதிரான வழக்குகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்து நீதிமன்றம் கடந்த 2022 பிப்ரவரி 12 தேதி தீர்ப்பளித்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நாமல் பல்லலை தலைமையிலான மேல் நீதிமன்றின் ஆதித்ய பட்டுபிதிகே மற்றும் முகமது இசுடின் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு ட்ரையட்பா நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட பூஜித் ஹேமசிறிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திடமே நிரூபிக்கப்படவில்லை என அறிவித்து பிரதிவாதி தரப்பு நியாயங்களை ஆராயாமலேயே அவர்களை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்து விடுதலை செய்வதாக நீதிபதிகளுக்கெல்லாம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனினும் அத்தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றில் மேன்முறையீடு செய்திருந்தார். அதன் தீர்ப்பு பிரதம நீதியரசர் தலைமையிலான ஐவர் கொண்ட நீதியரசர் குழாம் அறிவிக்கப்பட்டது.
குலாமல் அறிவிக்கப்பட்டதன்படி பிரதிவாதி தரப்பு சாட்சியங்களை ஆராய்ந்து தீர்ப்பை அறிவிக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படியே நீதிபதி பிரியந்த லியனகே தலைமையிலான நீதிபதிகள் குழு இந்த வழக்கை விசாரணை செய்து நேற்று தீர்ப்பளித்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வழக்கானது கடந்த 2022 விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது குறிப்பாக இவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து விடுதலை செய்வதாக குறிப்பிடப்படுகிறது. எனினும் இருந்த போதிலும் இந்த பிரதிவாதி தரப்பு நியாயங்களை ஆராயாமலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து சட்டமாதிபர் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். எனவே பிரதமர் நீதியர் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட குழு மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கூறி அங்கு நீதிபதிகள் குழாம் அமைக்கப்பட்டது. எனவே அந்த நீதிபதிகள் குழாம் தான் இப்போது இந்த வழக்கை விசாரணை செய்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசூர் ஆகிய இருவரும் உளவு தகவல் கிடைத்திருந்தும் இந்த 286 பேருடைய மரணம் மற்றும் 586 பேருடைய கொலை முயற்சியை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர்களுக்கு இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பிரதானமான செய்தி. எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் அவ்வப்போது 2019 முதல் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அதனுடைய உச்சகட்டமான விசாரணை காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அமைந்திருக்கிறது. எனவே இதனுடைய சூத்திரதாரிகளை தேடி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை, அதேபோல இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை என்று பல கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் இந்த தாக்குதலை தடுக்க முயன்றவர்களுக்கான தண்டனை இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல தாக்குதலை நடத்தியவர்கள் தொடர்பான விடயம் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதேபோல இந்த தாக்குதலை நடத்துவதற்கு உந்து சக்தியாக அல்லது பின்புலமாக செயற்பட்ட சூத்திரதாரியை தேடியும் இப்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைகள் தினந்தோறும் இடம்பெற்று வரும் நிலையில் இதற்கான தீர்ப்பை எதிர்பார்த்து நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இலங்கை வரலாற்றில் மிக பிரதானமான ஒரு தீர்ப்பாக காணப்படுகிறது. காரணம் இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலாளர் அதேபோல் இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர் ஆகிய இருவருக்கு எதிராக மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட இலங்கை வரலாற்றில் முதல் சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. எனவே இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த கட்ட விசாரணை, அடுத்த கட்ட தீர்ப்புகள் குறித்து மக்கள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மக்கள் நம்பிக்கை விதித்திருக்கின்ற ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் விசாரணைகள், இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்தான விசாரணைகள் எப்படி செல்கிறது, எவ்வாறானவர்கள் சிக்கப்போகிறார்கள், விசாரணை தொடர்பான விடயங்களை முழுமையாக இடம்பெற்று முடிந்த பின்னர் தீர்ப்புகள் அறிவிக்கும் வரை நாங்களும் பொறுத்திருந்து காத்திருக்க வேண்டிய நிலைமை இப்போது இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்று நம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது, ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு செப்டம்பர் 7 திகதிக்கு ஒத்திவைப்பு என்பது வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றஞ்சாட்டி பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 7 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக ஸ்ரீ ராகல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக வீரசூரிய நீதிமன்றில் விடயங்களை முன்வைக்கையில் இவ்வழக்கின் சாட்சியமாக பெயரிடப்பட்டுள்ள 21 முறைப்பாடு இதுவரை தமக்கு வழங்கவில்லை என்பதாக அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இலங்கை குறிப்பாக அத்தோடு இந்த வழக்கு தொடர்பாக சட்டமாதிபரோடு கலந்துரையாடி இதனை விரைவாக முடிவு கொண்டு வர எதிர்பார்ப்பதாகவும் அதற்கமைய சட்டமாதிபருடன் கலந்துரையாடலை மேற்கொண்டு அதன் முன்னேற்றத்தை அறிவிப்பதற்கு தகுதியொன்றை வழங்குமாறும் சட்டத்தரணி நீதிமன்றை கேட்டுக் கொண்டார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த மேல் நீதிமன்ற நீதிபதி இவ்வழக்குடன் தொடர்புடைய 20 அடுத்த வழக்கு தகுதிக்கு முன்னதாக பிரதிவாதிகள் தரப்புக்கு நிச்சயமாக வழங்கி வைக்குமாறும் அரசு சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னேற்றத்தை ஆராய்வதற்காக வழக்கினை செப்டம்பர் 7 திகதிக்கு ஒத்திவைத்து மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம்.
அமுதா பூன்வேதி ரஜேட்ட பாடுகளை சோதனா கரண்ணாகுட யோசித்திட அதிச்சோதனா என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரம் நேற்று தினம் தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உரிய கல்வி தகமை இல்லாமல் இல்லாத சந்தர்ப்பத்தில் யோசித்த ராஜபக்சவை கடற்படைக்கு இணைத்துக் கொள்வதற்காக பிரித்தானிய இணைத்துக் கொண்டமே, அதே போல பிரித்தானிய கடற்படை பயிற்சி வழங்குவதற்கு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தியதாக நட்டத்தை ஏற்படுத்தியதாக யோசித்த ராஜபக்ச மற்றும் அதே போல முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட ஆகியோருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் நேற்று தினம் கொழும்பு நீதிமன்றில் நேற்று தினம் மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான செய்தி பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இந்த வழக்கினுடைய சாட்சியாளர்கள் 25 பேருடைய பெயர் மற்றும் அதே போல சாட்சி ஆவணங்கள் 47 ஆவணங்களும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றில் நேற்று தினம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2006 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதி முதல் 2007 ஆண்டு ஜூன் மாதம் 8 தேதி வரையான காலப்பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே உரிய கல்வி தகவல் இல்லாமலும் அதே போல இல்லாமல் அவரை பதவியில் எடுத்துக்கொண்டமை, அது மாத்திரமல்ல அவரை பிரித்தானிய அரச இந்த பயிற்சிகளுக்கு அல்லது கடற்படை பயிற்சிகளுக்கு உட்படுத்தியதாக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ்தான் இவர்களுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு என்பதும் அந்த செய்தியாக இன்று லங்காதி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் லங்காதி பத்திரிகையுடைய முதற் பக்க செய்தியாக இடம்பெறுகிறது. பிரதிலாபி சல்லி லக்ஷ தியாக் வஞ்சா கரலாம் நோர்வுட் அஸ்வசும நிலதாரி திதினிக் அடங்குவற்ற என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதாவது இந்த மக்களினுடைய 30 லட்சம் ரூபாய் அஸ்வசும பணத்தை தவறாக கையாண்ட 2 நோர்வுட் அஸ்வசும அதிகாரிகள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இன்றைய லங்காதி பத்திரிகைகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அஸ்வசம் என்பது பாதிக்கப்பட்ட நலிந்த அல்லது வருமானத்தை இழந்து தவிக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு தொகை. எனவே அதனை சரியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அதிகாரிகள் அதனை தவறாக பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொண்ட நிலையில்தான் இந்த நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நோரூர் பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தில் இருவர் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மதுரமான செய்தி வந்திருக்கிறது. அஸ்வசம நிவாரண கொடுப்பனவை மோசடி செய்த குற்றச்சாட்டில் நோரூர் பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வந்த 2 உத்தியோகத்தர்கள் நேற்று மாலை ஹட்டன் விசேட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுகளால் கைது செய்யப்பெற்றுகிறார்கள். மேற்படி சம்பவம் தொடர்பில் முறைப்பாடுகள் வெளியானதை அடுத்து உள்ளக ரீதியிலான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட 2 உத்தியோகத்தர்களுக்கும் உடனடியாக இடமாற்றம் வழங்கப்பட்டிருந்தது. இதன் பின்னணியிலேயே குறித்த உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நோரூர் பிரதேச செயலாளரினால் நேற்று காலை ஹட்டன் விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 2 உத்தியோகத்தர்களும் 2025 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் 29,89,500 ரூபாய் நிதியை மோசடி செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் பெண்கள் எனவும் 33 மற்றும் 30 வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் இருவரும் இன்று ஹட்டன் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக ஹட்டன் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே சாதாரண பொதுமக்கள் சில அரசு நிறுவனங்களுக்கு அல்லது அசோச போன்ற விடயங்களை பெறுவதற்காக அல்லது அதனுடைய ஒப்பந்தங்களை தொடர்பான விண்ணப்பங்களை பெற செல்கின்ற போது அவர்களை திட்டி ஏசி அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அனுப்புகின்ற பல அதிகாரிகள் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கால நிறைவடைந்து இப்போது மக்களுக்கு ஏதுவான ஒரு அரசு சேவை இடம்பெற்று வருகின்ற காலப்பகுதியில் ஒரு ஊழலுக்கு எதிரான அரசு ஒன்று செயற்பட்டு வருகிறது. ஊழல் மோசடிகளை தடுக்கின்ற வகையிலான செயற்பாடுகள் உயர் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையான சகல இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் விரிவடைந்து நாடு இப்போது ஒரு தூய்மையான பக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் சாதாரணமாக பாதிக்கப்பட்ட அதுவும் பெருந்தோட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அவர்கள் ஈட்டிக்கொள்வதற்காக அல்லது அவர்களுடைய கஷ்டத்தை ஈடு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த உதவித்தொகையை கையாட செய்யக்கூடிய வகையில் அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக உள்ளக விசாரணை நீண்டகாலமாக இடம்பெற்ற நிலையில்தான் அவர்களுடைய குற்றம் தொடர்பான விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட நோர்வுட் பிரதேச செயலாளரால் இவர்களுக்கு எதிராக
ஹட்டன் குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் இந்த இரு பெண் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 29 லட்சம் ரூபாவுக்கு அதிகமான பொதுமக்களுடைய பணத்தை இவர்கள் முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் இப்போது கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணும். எனவே இந்த காலப்பகுதியில் உச்ச அதிகாரத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, கீழ்படுத்திருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, இந்த முறைகேடு மோசடி ஊழலை மேற்கொள்கின்ற சகலருக்கு எதிராகவும் சட்டம் சமமாக அமுல்படுத்தப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற இன்னொரு செய்தியாகவும் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி, இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதே நோக்கம், சுகாதார அமைச்சர் நலிந்து ஜெயதீஸ் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டின் நீதிமன்றங்களில் நீண்ட காலமாக தேங்கி கிடக்கும்

தேர்தல்களில் மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆணைக்கமைவாகவே அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இதன் கீழ் மேல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு மாவட்ட அமைப்பிலான இந்த விடயங்களையும் நாங்கள் விசாரணைக்கு எடுப்பதற்கான விடயங்கள் குறித்தும் கவனித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த மாவட்ட அளவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வுகளை அமைத்தல் மற்றும் புதிய நீதிபதிகளை பணியமர்த்தல் போன்ற திட்டங்கள் இருக்கின்றன. இத்தகைய மாற்றங்களை செய்யும்போது அனுபவமும் முதிர்ச்சியும் மிக்க நீதிபதிகளின் சேவை தொடர்ந்தும் தேவைப்படுவதால் நீதவான்கள் முதல் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வரையிலானவர்களின் ஓய்வு பெறும் வயதை ஒரு வருடத்தால் உயர்த்துவதற்கு அரசாங்கம் யோசனை முன்வைத்திருக்கிறது. முன்னாள் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைவராக இருந்த காலத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் 2015 ஆண்டு பாராளுமன்ற அரசியலமைப்பு உபக்குழுவின் பரிந்துரைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே அரசியலமைப்பின் 83 பிரிவின் படி பாராளுமன்றத்தில் 3 என்ற பெரும்பான்மை போதுமா அல்லது பொது வாக்கெடுப்பு தேவையா என்பதை உயர்நீதிமன்றமே தீர்மானிக்கும். எதிர்க்கட்சியினர் சில கருத்துக்கள் அவர்களின் அறியாமையோ அல்லது மக்களை ஏமாற்றும் தந்திரத்தையோ காட்டுகிறது. இந்த நடவடிக்கையில் அரசாங்கமும் மக்களுக்கும் ஒரே நிலையில் இருக்கிறார் அரசாங்கமும் மக்களும் ஒரே நிலையில் இருக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜாயத்தை தெரிவித்திருக்கின்ற எதிர்க்கட்சிகள் இதில் ஒன்று அறியாமையில் கூறுகிறார்கள் அல்லது அவர்கள் மக்களை ஏமாற்ற கூறுகிறார்கள். ஆனால் மக்களும் அரசாங்கமும் இந்த விடயத்தில் அதாவது வழக்குகளை விரைவாக நிறைவு செய்ய வேண்டும், அதற்கு அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளுடைய சேவையை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதற்காக அவருடைய பதவிகாலத்தை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாடும் மக்கள் நிலைப்பாடும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதில் இந்த விடயத்தில் ஒன்று அறியாமல் இருக்கிறார்கள் அல்லது மக்களை பிழையாக வழிநடத்துவதற்கான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. எதற்காகவும் தோல்வியடைந்த அரசியல் கலாசாரத்தை பின்பற்றப் போவதில்லை அமைச்சர் சுசில் ரணசிங்க என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நீதித்துறைக்கு அரசியல் அழுத்தம் பிரயோகிப்பது, நீதியரசரை முறையற்ற வகையில் பதவி நீக்குவதும் எதிர்க்கட்சிகளின் கலாசாரம். அவ்வாறான கலாசாரத்தை இல்லாதொழிப்பதற்காகவே மக்கள் எமக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எக்காரணிகளுக்காகவும் தோல்வியடைந்த அரசியல் கலாசாரத்தை பின்பற்றப் போவதில்லை என வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். நீதிபதிகளின் பதவி உயர்வு தொடர்பில் எதிர்க்கட்சியினர்தான் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவித்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். குறுகிய அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க அரசாங்கம் தீர்மானிக்கவில்லை. நீதித்துறைக்கு அரசியல் அழுத்தம் பிரயோகிப்பது, நீதியரசரை முறையற்ற வகையில் பதவி நீக்குவது எதிர்க்கட்சிகளின் கலாசாரம். முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவை ராஜபக்சர்கள் பதவி நீக்கினார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். தமது குடும்பத்துக்கு சார்பாக பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க தீர்ப்பு வழங்கவில்லை என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சகாக்களை கொண்டும் போலியான அறிக்கையை தயாரித்து அவரை முறையற்ற வகையில் பதவி நீக்கினார். இதுதான் நீதித்துறையை அவமதித்த செயற்பாடாகும். அவர்கள்தான் நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீதித்துறையை அரசியல்மயப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவுபடுத்துவதற்காகவே நீதிபதிகளின் பதவிக்காலம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வழக்குகள் விரைவுபடுத்தப்படும் போது குற்றவாளிகள் கலக்கமடைவது இயல்பானதே என்பதாகவும் அமைச்சர் சுசில் ரணசிங்க அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதான செய்தி ஒன்று இன்றைய பத்திரிகையில் வருகிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. குற்றவியல் விசாரணையை இலங்கை ஆரம்பிக்க வேண்டும். செம்மணி குறித்து ஐநாவின் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்ட தலைவர் ஜொஹான் ஜூபித் வலியுறுத்தல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை பொறுத்தமட்டில் அகழ்வு பணிகளை விசாரணை நடவடிக்கைகள் என்று ஒருபோதும் அர்த்தப்படுத்த முடியாது. இவை இரண்டும் இருவேறுபட்ட செயல்முறைகளாகும். எனினும் செம்மணி மனித புதைகளை ஊடாக இதுவரை கிடைக்கப்பெற்றிருக்கும் தகவல்கள் மற்றும் ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளால் அளிக்கப்பட்ட வாக்குமூலம் என்பவற்றின் அடிப்படையில் குற்றவியல் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கான பின்னணி இங்கு காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாணிகள் அலுவலகத்தில் இயங்கி வரும் ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையான இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் தலைவர் ஜொஹான் சூஃபி தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் சர்வதேச உண்மை மற்றும்
நீதிக்கான செயற்திட்டத்தால் செம்மணி மனித புதைகுழி நாங்கள் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம்.

வருகிறோம் எனும் தலைப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையின் நீட்சியாக அதை அடிப்படையாக கொண்டும் ஜெனீவாவில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இலங்கை நேரப்படி மாலை 6 மணிக்கு நிகழ்நிலை முறைமையூடாக விசேட கலந்துரையாடல் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த கலந்துரையாடலில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்ட நிறைவேற்று பணிப்பாளர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணும். யஷ்மின் சூக்கா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஜொஹான் சூபி மேற்கொண்டவாறு விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை பொறுத்தமட்டில் அகழ்வு பணிகளை விசாரண நடவடிக்கைகள் என்று ஒருபோதும் அர்த்தப்படுத்த முடியாது. இவை இரண்டும் இருவேறுபட்ட செயல்முறைகளாகும். அகழ்வு என்பது உடல்களை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுத்து அவற்றுக்கு கௌரவமான இறுதிச் சடங்குகளை நடத்துதலும், விசாரணை என்பது என்ன நடந்தது, யாரால், எப்போது நிகழ்த்தப்பட்டது என்பதை கண்டறிவதாகும். அதேபோன்று செம்மணி ஊடாக தற்போது வந்தடைந்திருக்கும் தகவல்களின் தன்மையை பார்க்க வேண்டும். குற்றவியல் விசாரணை என்பது ஒருவரது இறப்பு எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதிலிருந்து ஆரம்பமாகும். அதன்படி செம்மணி ஊடாக கிடைத்திருக்கும் தகவல்கள் அங்கு புதைக்கப்பட்ட மனிதர்களின் இறப்பு இயற்கையானது அல்ல என்பதையாகும். அது மாத்திரமன்றி குற்றம் புரிந்தவர்கள் ஆம், கொல்லப்பட்ட பலர் அங்கு புதைக்கப்பட்டார்கள் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். எனவே ஒரு குற்றவியல் விசாரணையை ஆரம்பிப்பதற்கு அவசியமான பின்னணி இங்கு இருக்கிறது. எனவே 2015 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்சாணிகள் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட விசாரணை அறிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் பொதுமக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான வீரர்களுக்கான ஒரு சான்றாகவே குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் விவகாரம் தொடர்பில் இலங்கை அரசு முறையான குற்றவியல் விசாரணைகளை முன்னெடுப்பதோடு மாத்திரமின்றி மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பொறுப்பு குரலுக்கு உட்படுத்த வேண்டும். இதனை இலங்கை தொடர்பான பொறுப்பு குரல் செயற்திட்டம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதோடு அதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறது என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணும். அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. 400க்கும் அதிகமான உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உடல்கள் மீட்கப்படுகின்றன என்பது விசாரணை நடவடிக்கை அல்ல, அது மீட்பு நடவடிக்கை. இதற்கான குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இப்போது இந்த சேர்த்தத்தினுடைய பொறுப்பு கொள்ள சேர்த்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஜொஹான் சூஃபி வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரியில் குற்றவியல் விசாரணை ஆரம்பிக்கப்படாமை அதிர்ச்சி. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச ஆய்வாளர் இங்கிரிட் மசாஜ் கவலை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. செம்மணி மனித புதைக்குழியில் 1999 முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 15 மனித எலும்புக்கூடுகள் மாத்திரம் கண்டறியப்பட்டிருப்பினும் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போதே குற்றப்புலனாய்வு பிரிவுகளால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் தற்போது சுமார் 500 எலும்புக்கூடுகள் வரை கண்டறியப்பட்ட போதிலும் இன்னமும் குற்றவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படாமல் இருப்பது செம்மணி மனித புதைக்குழியை சென்று பார்வையிட்டு நீதி அமைச்சர் குற்றவாளியின் பெயர்கள் எவையும் தெரியவில்லை என்று கூறியதும் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இந்த அமைப்பினுடைய சர்வதேச ஆய்வாளர் இங்கிரிட் மசாஜ் அவர்கள் கவலை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே செம்மணி குறித்தான விவகாரம் இப்போது ஒரு குற்றம் அல்லது ஒரு சமூகம் மிக கொடூரமாக அளிக்கப்பட்டமைக்கான சான்றாக மிகப்பெரும் சான்றாக இருந்து வரும் நிலையில் ஏற்கனவே சோமரத்ன ராஜபக்ஷ இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவர் மரண தடை விதிக்கப்பட்ட கைதியாக இருக்கின்றார். எனவே அவருடைய வாக்குமூலம் உள்ளிட்ட பல விடயங்கள் இதனுடைய விசாரணைக்கான எதிர்நிலையாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்ற அதே வேளையில் இந்த விடயத்தில் விசாரணைகளும் இடம்பெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. பார்க்கலாம், இது தொடர்பான இந்த அகழ்வு பணிகள் முடக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் இப்போது அகழ்வு பணிகள் தைரியமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனுடைய குற்றத்தினுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக அந்த செம்மணி மனித புதைக்குழி காணப்படும் நிலையில் அது தொடர்பான விசாரணைகளும் துரிதமாக இடம்பெறுவதற்கான சாத்தியங்கள் குறித்தும் இப்போது ஆராயப்பட்டு வருகின்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இன்னும் ஒரு தகவல், இந்த தினம் பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற முக்கியமான தகவல், தெல் மிலே வெனசாக் சாங்சா சபாபதி கியாய் என்பதாக இன்ற தினம் லங்காதீப் பத்திரிகைகள் தொடர்பான செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாதாந்த இந்த எரிபொருள் விலை திருத்தத்தில் இம்முறை அது ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் விலையில் எந்த விதமான மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட போவதில்லை என்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடைய தலைவர் டி ஜே ராஜகருணா நேற்று தினம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணவில்லை. மாதாந்தம்
எரிபொருள் விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என இன்று முதலாம் தேதி. எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான எரிபொருள் விலையில் எந்தவிதமான மாற்றம் இல்லை, எரிபொருள் விலை அதிகரிக்கவோ குறைக்கப்படவில்லை என்பதாகத்தான் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தினுடைய தலைவர் தெரிவித்திருப்பதாக இன்றைய லங்கா தீ பத்திரிகை அந்த செய்தி தந்திருப்பதை பார்க்கலாம். அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, 29 தாங்கிகளை சர்வதேச எண்ணெய் களஞ்சியமாக மாற்ற முடிவும் பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் தகவல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் IOC நிறுவனத்தின் கூட்டிணைவுடன் நிர்வகிக்கப்படும் 69 தாங்கிகளில் 29 தாங்கிகளை சர்வதேச எண்ணெய் களஞ்சியமாக மாற்றி அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. திருகோணமலையை எண்ணெய் களஞ்சிய மையமாக மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்குரிய விலைமனு கோரல் வெகு விரைவில் வெளியிடப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் JD ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களையும் அவர் இங்கே தெரிவித்திருக்கிறார். அதுரவாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் திருகோணமலை எண்ணெய் தாங்கிகளை அபிவிருத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கிகளில் 2 தாங்கிகள் முழுமையாக புனரமைக்கப்பட்டு அவற்றில் நீர் நிரப்பப்பட்டு அதன் உறுதிப்பாடு பரிசீலிக்கப்படுகிறது. எவ்விதமான கசிவும் அதில் காணப்படவில்லை. இதற்கு மேலதிகமாக 3 தாங்கிகளை விரைவாக புனரமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் தாங்கிகளில் 61 தாங்கிகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் IOC ஆகிய இரு தரப்புகளையும் ஒன்றிணைத்த நிறுவனம் நிர்வகிக்கிறது. இந்த 61 தாங்கிகளில் 29 தாங்கிகளை சர்வதேச எண்ணெய் களஞ்சியமாக மாற்றி அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்குரிய விலைமனு கோரல் வெகு விரைவில் வெளியிடப்படும். திருகோணமலை துறைமுகத்தில் விசேட கப்பல் வசதி காணப்படுவதால் 29 எண்ணெய் தாங்கிகள் ஊடாக சர்வதேச எண்ணெய் களஞ்சிய சாலை வசதியை உருவாக்க திட்டமிடப்படுகிறது. இதற்குரிய குழாய் வசதிகளை புனரமைப்பதற்கு பல்வேறு தரப்புடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்பதாகவும் JD ராஜகருணா அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கையினுடைய எண்ணெய் தட்டுப்பாடு, எண்ணெய் பிரச்சினையை நிர்வகிப்பதற்கான விடயமாக இந்த செயற்பாடு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் இன்றைய பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஃபமின் சுயாதீன செய்தி பார்வையிடந்திருக்கின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, சுங்கத் திணைக்களம் பொதுமக்களுக்கு விடுத்திருக்கின்ற எச்சரிக்கை, பொதுமக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தல் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு சுங்கத் திணைக்களம் எச்சரிக்கை என்பது வீரகேசரின் மற்றும் ஒரு செய்தி. கடந்த 9 மாதங்களில் இலங்கை சுங்கப் பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட 55 அதிரடி சோதனைகளில் 369 கிலோகிராமுக்கும் அதிக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சுங்க அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள போதிலும் அப்பாவி பொதுமக்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி போதைப் பொருட்களை கடத்தும் புதிய உத்திகளை சட்டவிரோத கும்பல்கள் கையாண்டு வருகின்றன. இலவச வெளிநாட்டு பயணங்களை நம்பி மற்றவர்களின் பொதிகளை பெற்று வருவது பெரும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு சுங்கத் திணைக்களத்தின் போதைப் பொருள் தடுப்பிரிவின் பிரதிபணிப்பாளர் நுவான் அபேநாயக்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். கடந்த 2025 அக்டோபர் 30 முதல் நடப்பு ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதியில் இலங்கை சுங்கப் பிரிவினர் முன்னெடுத்த 55 வெற்றிகரமான சோதனைகளின் ஊடாக சுமார் 369 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் சந்தை பெறுமதி சுமார் 4.5 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் முன்னெடுக்கப்பட்ட 5 அதிரடி முற்றுகைகளில் ஹாஷ், அதேபோல கொகைன் மற்றும் ஐஸ் உள்ளிட்ட 25.4 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. நாடளாவிருதியில் உள்ள விமான நிலையங்களில் அண்மையில் பொருத்தப்பட்ட நவீன பாடி ஸ்கேன்கள் மற்றும் நவீன எக்ஸ்ரே கருவிகளின் துணையுடன் கடத்தல்காரர்களின் எந்த ஒரு தந்திரத்தையும் முறியெடுத்து அவற்றை இலகுவாக கண்டறிய முடிந்திருக்கிறது. சுங்க அதிகாரிகள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தற்போது சட்ட சிக்கலிலிருந்து தப்பிப்பதற்காக புதிய உத்திகளை கையாளுகிறார்கள். குறிப்பாக குறைந்த வயதுடைய இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கடத்தல்காரர்கள் பகடைக்காய்களாக பயன்படுத்துகின்றார்கள். தாய்லாந்து மற்றும் துபாய் போன்ற நாடுகளுக்கு இலவச விமான பயணச்சீட்டு மற்றும் சுற்றுலா அலை செல்வதாக ஆசை காட்டி வெளிநாடு அலை சென்று மீண்டும் இலங்கைக்கு திரும்பும் போது அவர்களுக்கு தெரியாமலேயே போதைப் பொருள் அடங்கிய பைகளை கொடுத்து அனுப்பும் மோசடி அதிகரித்திருக்கிறது. அண்மையில் 79 வயதான வெளிநாட்டு பெண்ணொருவர் 46 கிலோ போதைப் பொருளோடு கைதான சம்பவம் இதற்கு உதாரணமாக இருக்கிறது. இலங்கை போன்ற போதைப் பொருள் பரிமாற்ற மையமாக பயன்படுத்த கடத்தல் கும்பல்கள் முயற்சிக்கின்றன. இருப்பினும் சர்வதேச உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் ஆபத்து நிறைந்த நாடுகளிலிருந்து வரும் கொள்கலனை துறைமுகத்திற்குள் 100% பரிசோதனை செய்யும் அதிகாரம் சுங்கப்பிரிவுக்கு உண்டு என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை களம். எனவே இலவசமாக வெளிநாடு கூடுதலாக தெரிவித்து உங்களிடம் அங்கிருந்து ஒரு பொதி கொடுக்கப்பட்டால் அந்த பொதி குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த விடயத்தில் நீங்கள் சிக்கொண்டால் நீங்கள் தான் ஜெயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற விடயத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுக்கு சுங்கப்பிரிவு எச்சரிக்கையாக விடுத்திருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து எல்நினோ தொடர்பாக நேற்று தினம் விசேடமான ஒரு கவனம் எடுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். எல்நினோ வறட்சியை எதிர்கொள்ள மட்டு மாவட்டத்தில் புதிய திட்டங்களுக்கு அனுமதி, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. தற்போதைய எல்நினோ காலநிலையால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினையை சீர் செய்யும் வகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ள மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நீர்வளங்கள் வடிவமைப்பு சபைக்கு அனுமதிகளை வழங்கியுள்ளதாக தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்திருக்கின்றார். இதன்போது கருத்துக்களை முன்வைத்த அவர், இந்த ஆண்டு நாம் 10,455 மில்லியன் ரூபாய் செலவில் 2,573 திட்டங்களை செயற்படுத்துகின்றோம். அண்மை காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அரசின் மூலம் அதிகபட்ச நிதிக் கொள்கை இவ்வாண்டிலேயே நிதித்தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றதாக தெரிவித்திருக்கின்றார். எனவே கடந்த ஆண்டு வீடற்றவர்களுக்கு 272 வீடுகளை கட்டிக் கொடுத்த நிலையில் இந்த ஆண்டு அதை 521 உயர்த்தி அதற்காக 1,064 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கின்றோம். சிறப்பு திட்டமாக கிராமப்புறங்களில் உள்ள சிறு தொழில் முனைவோருக்கும் பெண்களுக்கும் தங்களது வீடுகளிலேயே பண்ணைகளை அமைத்துக் கொள்வதற்கான 19 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்பண்ணைகள் மூலம் கிடைக்கும் முட்டைகளை அக்கிராமத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களின் சத்துணவு திட்டத்திற்கு வழங்கி கிராமப்புற பொருளாதாரத்தை சீரமைப்பதே இதன் நோக்கமாகும். ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்தின் தீர்மானத்தின்படி பிரதான திட்டமாக கிரான் பாலத்தை கட்டுதல் உட்பட 5 பாலங்களை கட்டுவதற்கு திட்டமிடப்படுகிறது. மட்டக்களப்பு, கலப்பில், வெள்ளக்கட்டுப்பாட்டு
திட்டத்தின் கீழ் அதன் நீர்த்தேக்க பகுதியை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக இந்த கலப்பு தூய்மைப்படுத்தப்படாததால் சிறிய மழையின் போதும் வெள்ளத்தில் மூழ்கிறது. எனவே இதற்கான வடிவமைப்பு பணிகளை விவாதிக்க ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதை காணும். எனவே வரவிருக்கும் எல்நினோ சூழலால் மட்டக்களப்பில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து இருக்கிறது. தற்போது உன்னிச்சை மற்றும் வாழைச்சேனை சுத்திகரிப்பு நிலையங்களில் கொள்ளளவு போதாமல் இருக்கிறது. எனவே கோரளை பெற்று வடக்கு வாகனேரி குளம் மற்றும் போரத்தீவு பெற்று பகுதியிலுள்ள ஹெமுதுருவ குளம் ஆகியவற்றை பயன்படுத்தி புதிய குடிநீர் திட்டங்களை தொடங்குவதற்கும் அக்குளங்களிலிருந்து நீரை பெற்று சுத்திகரித்து விநியோகிப்பதற்கும் நீர் வடிகால் சபைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பதற்கான வட்டக்கலப்பையை மையப்படுத்தி கடந்த 2500 அதிகமான வேலை திட்டங்கள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுவதாகத்தான் அமைச்சர் சுனில் ஹந்துரத்தி அவர்கள் நேற்று தினம் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. பதுளை மாவட்டத்தில் 150 குடும்பங்களுக்கு வீடமைப்புக்கான முதற்கட்ட நிதி உதவிகள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்கத்தின் சொந்தமான ஓர் இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற வேலை திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 150 குடும்பங்களுக்கு சுமார் 150 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடமைப்புக்கான காசோலைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதனின் ஊடாக இவ்வாண்டில் 9418 வீடுகளை நிர்மாணிக்கும் அரசாங்கத்தின் தேசிய இலக்கின் கீழ் மேற்படி முதற்கட்ட நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பதுளை மாவட்டத்துக்கு 257 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 மில்லியன் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். திட்டத்தின் கீழ் கட்டப்படும் 550 சதுர அடி பரப்பு கொண்ட வீட்டில் ஒரு வரவேற்பறை, 2 படுக்கையறைகள், 1 சமையலறை மற்றும் 1 குளியலறை என்பன அமைக்கப்படும். வீடொன்றின் மொத்த மதிப்பு 2 மில்லியன் ரூபாவாகும். இதற்காக அரசாங்கம் 1 மில்லியன் ரூபாய் நிதியுதவியும் தொழில்நுட்ப உதவியும் இலவசமாக வழங்குகிறது. மீதமுள்ள 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூலப்பொருட்கள் மற்றும் உழைப்புக்கான பங்களிப்பு பயனாளிகள் மற்றும் சமூகத்தின் பொறுப்பாகும். இந்நிகழ்வில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்பட வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன, பார்லமெண்ட் உறுப்பினர் ரவீந்திர பண்டார, பதுளை மாவட்ட செயலாளர் பலரும் கலந்து கொண்டு அவர்களுக்கான இந்த காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டதாக அந்த நிகழ்வும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. தனியார் பாதுகாப்பு முகவர் நிலைய சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இடம்பிடிக்கிறது. நாடாளா விருதியில் இயங்கி வரும் தனியார் பாதுகாப்பு முகவர் நிலையங்களின் நடவடிக்கைகளை மேலும் முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் மற்றும் அது தொடர்பான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. இதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் பாதுகாப்பு அமைச்சர் இடம்பெற்றிருக்கிறது. பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற யாவைஷ் மார்சர் சம்பத் உயக்கோந்தா உள்ளிட்ட உயரதிகாரியும் கலந்து கொண்டார்கள். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் பலவீனங்களை இனம் கண்டு அவற்றை வலுப்படுத்தும் வகையில் புதிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு நடைமுறைப்படுத்துவதும் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. எனவே நாடு முழுவதும் இயங்கும் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களின் தற்போது நிலைமை, சட்ட கட்டமைப்பை செயல்படுத்தல், காலத்தின் தேவைகளுக்கேற்ற அவற்றை திருத்தி அமைத்தல் மற்றும் இத்துறையில் தற்போது நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கவனத்தில் கொள்ளப்பட்டதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்கா தீப பத்திரிகை தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பால கலாங்குரு சித்திய ஹிட்டப்பு அமைத்தி ஜெயக்குடிகேன் லேகாம்கேன் சாக்சி கனி கமுற்று பெற்ற எகசிய பனாக் பிரகாஷ் தீலா என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதற்காலம். தரமற்ற நிலக்கரி கொள்ளுநர் தொடர்பான விடயத்தில் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்கொடி மற்றும் அவருடைய அந்த அமைச்சருடைய முன்னாள் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால ஆகியோரிடம் நேற்று முன்தினம் சாட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணும். எனவே இதுவரைக்கும் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த முறை போலியான அல்லது தரமற்ற நிலக்கரி கொண்டுவரப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரிக்கின்ற இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு 150 பேரிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையுடைய முக்கியமான முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி. அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். பழைய முறையிலாவது தேர்தலை நடத்துங்கள்,
பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஏடியாராஜ் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு கடந்த கால அரசாங்கங்கள் மேற்கொண்டதை போன்று தற்போதுள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருவதாகவே தெரிகிறது. அதனால் அரசாங்கம் பழைய முறையிலாவது மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹேட்டி ஆராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து நேற்று முன்தினம் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாமல் பிற்போடுவதற்கான காரணம் அனைவருக்கும் தெரியும். இந்த அரசாங்கமும் அதை நன்கு தெரிந்து கொண்டே ஒரு வருட காலத்துக்குள் நடத்துவதாக தெரிவித்திருந்தது. அவ்வாறு இருந்தும் அரசாங்கம் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலவே தேர்தலை பிற்போடும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதன் மூலம் ஆட்சியில் இருந்துள்ள அரசாங்கங்கள் அனைத்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரே மாதிரியான செயற்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. நேரம் மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என தீர்மானிக்க பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு 3 மாத காலம் வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் 3 மாத காலம் முடிவடைந்த பின்னர் மீண்டும் 3 மாதங்களுக்கு அதன் காலத்தை நீடித்திருக்கிறது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் நடவடிக்கையை இலகுபடுத்தும் வகையில் பெப்ரல் அமைப்பு கடந்த மாதம் அனைத்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்களை அழைத்து நடத்திய பேச்சுவார்த்தையின் போதும் மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்த அனைத்து அரசியல் கட்சிகள் இணக்கப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதனை பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டது. எனவே அரசாங்கம் தொடர்ந்தும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருப்பதாக தெரிவித்தால் அது உண்மையில் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு தெரிவிக்கப்படும் காரணமாகவே நாங்கள் காண்கின்றோம். அதனால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தி மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கிறோம் என்பதாக பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்த கருத்தாக அந்த செய்தி இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் மாகாண சபை தேர்தல் குறித்து செப்டம்பரில் குழு அறிக்கை சமர்ப்பித்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தலாம். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் புதிய பரிந்துரைகள் மற்றும் விதைப்புரைகளை பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு முன்வைத்துள்ளோம். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் குழு அறிக்கை சமர்ப்பித்தால் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் செயற்பாடுகளால் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தில் ஆணைக்குழுவின் மீது குற்றச்சாட்டுவது முறையற்றது. மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்பட்டு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 2017 17 இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கலப்பு விகிதாசார பிரதித்துவ முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான தொகுதி எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறை இதுவரையில் பூர்த்தி செய்யப்படவில்லை. தொகுதி எல்லைகளை தீர்மானிக்கும் நடைமுறைகள் இல்லாத காரணத்தால் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்பதில் பிரச்சினை காணப்படுகிறது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த காலங்களில் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் பரிந்துரைகள் அதேபோல செயற்படுத்தப்படவில்லை. எல்லை நிர்ணய அறிக்கைக்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் குறித்த சட்டத்தின் செயற்பாடுகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக சபாநாயகரினால் பிரதமரின் தலைமையில் 5 கொண்ட மேலாய்வுக் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த குழுவின் அறிக்கை 2 மாதங்களுக்குள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற போதும் அவ்வாறு அறிக்கை இன்னுவரை கையளிக்கப்படவில்லை. இவ்வாறான காரணிகளால் மாகாண சபை தேர்தலை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்துவது என்ற பிரச்சினை காணப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டும் பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட செயற்குழுவில் முன்னிலையாகி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். பாராளுமன்ற செயற்குழு சகல தரப்பினரோடும் கலந்துரையாடி முரண்பாடற்ற வகையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். குழு நியமிக்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள் விதப்புரை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டு தற்போது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17 வரை கால அடைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விசேட செயற்குழு விதப்புரை அறிக்கையை சமர்ப்பித்தவுடன் அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்றத்தில் எந்த தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் எட்டப்படும். இதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகள் சட்டத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகை வெளியாகின்ற செய்திகள் துறையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி, குளவிக்கோட்டுக்கு இலக்காகி தோட்ட தொழிலாளி உயிரிழப்பு என்பதாக மற்றொரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. தலவாக்கலை லிந்துள்ளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஃபார்மஸ்டன் ரட்னகிரிய தோட்டத்தில் குளவிக்கொட்டு கிழக்கான தோட்ட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றிருக்கிறது. இச்சம்பவத்தில் லிந்துள்ளை லிப்பகலை தோட்டத்தைச் சேர்ந்த 70 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். வளையப்போல் தேயிலை தோட்டத்தில் தொழிலாளர்கள் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த வேளையில் முற்பகல் 10:30 மணியளவில் அங்கிருந்த குளவிக்கூடொன்று கலைந்து தொழிலாளர்கள் மீது குளவிகள் கொட்டியதில் மேலும் 12 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளில் லிந்துள்ளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. இலங்கை ராணுவத்தின் புதிய தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ரொட்ரிகோ ஓய்வு பெற்ற நிலையில் புதிய ராணுவ தளபதியாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இப்புதிய நியமனத்துக்கு முன்னர் ராணுவ தலைமை அதிகாரியாக பணியாற்றி வந்த இவர் இலங்கை ராணுவ தன்னார்வ படையின் கட்டளை அதிகாரியாகவும் பணியாற்றியிருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகையுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அடுத்து வெளிநாட்டு செய்திகள் பக்கம் செல்லலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கின்றன. ஹோமோஸ் நீரிணையில் பயணித்த இரு எண்ணெய் தாங்கி கப்பல்களை தடுத்து நிறுத்த தாக்குதல், ஈரானின் புரட்சிகர காவல்படை உரிமை கோரல் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் ஈரானால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியதாக குற்றஞ்சாட்டி ஹோமோஸ் நீரிணை வழியே பயணிக்க முயன்ற இரு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை தடுத்து நிறுத்தியதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நேற்று வெள்ளிக்கிழமை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க படையினரின் வான் பாதுகாப்பை பெற்று வந்ததாக கூறப்படும் அந்த இரு எண்ணெய் தாங்கி கப்பல்களும் நீரிணை வழியாக பயணிக்கையில் ஈரானின் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததை அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை தெரிவிக்கிறது. அதுகுறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு இதுவரை எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை. அத்தோடு ஹோமோஸ் நீரிணை பிராந்தியத்தில் பயணித்த ஏனைய 4 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் தமது பாதையை மாற்றி பழைய இடங்களுக்கே திரும்பியதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை குறிப்பிட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள கப்பல்களுக்கு அமெரிக்க ராணுவம் பிறப்பிக்கும் எந்தவொரு தலையீடுகளும் உத்தரவுகளும் மற்றும் வழிகாட்டல்களும் ஈரானின் பதிலடி நடவடிக்கைகளில் தப்பிக்க முடியாது என அந்த படை மேலும் எச்சரித்திருக்கிறது. எந்தவொரு வணிக கப்பலும் ஹோமுஸ் நீரிணையை கடக்க தமது கடற்படையோடு கட்டாயம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஈரானிய புரட்சிகர காவல்படை வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம்.
1: இணைந்திருப்பது நாளேடுகளில் வெளியான பத்திரிகைகளின் பார்வை கனலாய்

0: வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 3064வது அத கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 21, 30, 44, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 21, 30, 44, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,08,82,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,07,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,950வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 39, 45, 54, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 39, 45, 54, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,73,87,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 86 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,399வது சனிதலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 20, 26, 46, 80. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 20, 26, 46, 80. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 5, 1, 2, 2, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 1, 2, 2, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,23,600 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,14,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,238வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 14, 36, 38, 42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 14, 36, 38, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 62,65,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,28,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,414வது கப்ருகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 17, 23, 37, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 17, 23, 37, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,47,68,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,77,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,068வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 6, 42, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 42, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 37,11,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 9,72வது சுபரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 3, 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 3, 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 61,11,180 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,54,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 446வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,45,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 381வது சுபதவச லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 39, 46, 66 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 39, 46, 66 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 2, 0, 2, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 0, 2, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 8 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 86,12,600 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,507 கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்களாக 10, 44, 56, 75 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்களாக 10, 44, 56, 75 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,17,670 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,52,67,283 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,265 மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 7, 7, 6, 8, 6, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 7, 7, 6, 8, 6, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசில்கள் 2, 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,42,14,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 2,05,62,240 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,295 தனநிதான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 14, 23, 63, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 14, 23, 63, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 57,62,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 8,16,31,192 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,213 மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எச் சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 21, 30, 69, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எச் சூப்பர் இலக்கம் 5 வெற்றி இலக்கங்களாக 21, 30, 69, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 79,17,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,85,354 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1,00,000 ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,574 ஹந்தானலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 7, 11, 52, 53 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 7, 11, 52, 53 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 25,000 ரூபாய் பரிசில்கள் 15 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 94,39,420 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,23,244 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 840 அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 6, 8, 6, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 6, 8, 6, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 51 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,17,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 533 ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 4, 2, 8 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 2, 4, 2, 8 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 38 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 67,740 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

புதிகாரமிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் சிறுவர் உலகம் நிகழ்ச்சி உடந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் ஜி ஆர். விடைபெற்று செல்லும் நானன்று உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான ஒரு புத்தம் புதிய ஒரு புதிய நாளின் காலை பொழுதின் வணக்கங்கள். இது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே குட்டீஸ், 10 மணி வரைக்கும் சிறுவர் உலகம் கேட்க போறீங்க. எல்லா சிறுவர்களும் இந்த உலகத்துக்கு வரலாம். சோ டியூன் பண்ணி ரொம்ப சத்தமா நீங்க கேட்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு போன அனுங்க கிடைப்பக்கம் கூட அமணிந்து சூப்பரான பாடல்கள் வரும். நாள் முழுக்க செக்கம் என்ஜாய் பண்ணலாம். மாதத்தினுடைய முதல் நாள் நாங்க இருக்கிறோம். சோ சூப்பரான ஒரு மாதம் ஆரம்பிச்சு இருக்கிறது. அதுவும் சனிக்கிழமை முதலாம் திகதி 8ஆம் மாதம். ஓகே, ஆகஸ்டினுடைய முதலாவது மாசத்துல முதல் நாள்ல நாங்க இருக்கிறோம். சூப்பராக இந்த மாதம், இந்த நாள், இந்த நிமிஷம், இந்த மணித்தேலத்திலிருந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடிஸ் எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நீங்க நான் நினைக்கிறேன். சோ சாப்பிடாதவங்களாம் சாப்பிடுங்க, ப்ரஷ் பண்ணாதவங்களாம் ப்ரஷ் பண்ணுங்க, கடக்கடக்கடன்னு ரெடி ஆயிட்டு குயிக்கா நீங்க போன் எடுக்கணும், கால் பண்ணணும், பேசணும், உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லணும். இந்த போன சண்டேல இருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும், நேற்று வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். சோ கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க வலிமையான தொலைபேசி இலக்கங்களை. மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன், சோ நோட் பண்ணிக்கங்க. 0312-2-5-0-0 அதே போல 0312-2-5-1-1 கால் பண்ணலாம். சோ கால் பண்ணலாம், பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், உங்களோட பாடலாம் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் கால யாரு, செகண்ட் கால யாரு, என்னெல்லாம் பேச போறாங்க எங்கட குட்டீஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே இல்லையா. சோ குட்டீஸோட பேசுறதுக்கு இந்த சாட்டர்டே நான் டாண்டோடி வந்திருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் மணித்தேலத்துல உங்களுக்கான சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல இன்னைக்கு நாங்க வந்துட்டு குட்டீஸுக்கு ஒரு என்ன சொல்ற ஓகே கதை சொல்றதுக்கு முதல்ல இன்னைக்கு எங்களுடைய ஆர்ஜி ஆனந்தி பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஸோ விஷ்வ ஹாப்பி பர்த்டே ஆனந்தி அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டேக்கில் நான் சொல்லிக்கிறேன். விஷ்வ ஹாப்பி ஆனந்தி, சந்தோஷமாக 100 வருஷம் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, என்னுடைய பாட்னர் தானே, போட்டு தாக்குதுங்க சின்ன. ஓகே செல்டன், விஷ்வ ஹாப்பி பர்த்டே. நேற்றைய தினம் எங்களுடைய புவனேஷனை பிறந்த நாளை கொண்டாடினார். இன்னைக்கு டபுள் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கட்டாயம் கேக் கொண்டு வருவாங்க, நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்போம். ஸோ அது நாங்கள் சொல்லுவோம். ஓகே ஓகே, விஷ் பண்ணியாச்சு. இப்போ வராங்க ஃபர்ஸ்ட் காலர் யாரு அப்படிங்கறது பாக்குறதுக்கு முதல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையை நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு, சோ குட்டீஸ் ரெடியா இருங்க, கதை சொல்ல போறேன். அதே மாதிரி நீங்களும் எக்கச்சக்கமான கதை உங்ககிட்ட இருக்கும், நீங்க சொல்லலாம். சோ இன்னைக்கு இந்த மணித்தாளத்துல சிறுவர் உலகத்துல நீங்க கேட்க போற ஃபர்ஸ்ட் கதை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ரோபோட் இருந்தது. ஓகே, அது 100 தடவை மலையேற ட்ரை பண்ணுச்சு, 99 தடவை விழுந்தது. பேட்டரி வந்துட்டு ஒரே ஒரு வீதம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சார்ஜ் போனால் அதனால ஏற முடியாது தானே. ஸோ கடைசி தடவை இனிமே என்னால் முடியவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருச்சு. சரியா, அப்போ ஒரு சின்ன எறும்பு வந்தது அந்த பக்கத்துல இருந்து. ஸோ அந்த எறும்பு அந்த ரோபோட்டை பார்த்து சொன்னது, நான் சர்க்கரையை தூக்க 50 தடவை விழுந்தேன், 51வது தடவை தான் மேலே ஏறி போனேன் அப்படின்ட்டு அந்த எறும்பு ரோபோட்டை பார்த்து சொன்னிச்சு. அப்போ அந்த ரோபோட்டுக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்தது. ஓகே, எறும்பாலேயே 50 தடவை ஏறி ஏறி விழும்போது நான் ரோபோட், நானும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ரோபோட் மறுபடியும் எழுந்து போனது. 100வது தடவை மலை உச்சிக்கு போயிருச்சு, பேட்டரி 0 வீதம், 0 வீதத்தில் ஆனது. ஆனாலும் அது சக்சஸா அதிர வெற்றியை கொண்டாடினுச்சு. ஸோ 99 தடவை நாங்க ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, 100வது தடவை தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க கட்டாய முயற்சி செய்யணும், விடாமுயற்சி தான் எங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். ஓகே, சூப்பரான ஒரு கதை. இதே மாதிரி நீங்களும் மறந்துடாம நல்ல கதைகள், அவங்களுக்கு பிடிச்ச நல்ல பல விஷயங்கள் எல்லாம் எங்கூட ஷேர் பண்ணிக்கலாம். தோல்வி என்பது முடியாத ஒரு விஷயம். ஓகே, கத்துக்கிற பாடம் தான் எங்களுக்கு நல்ல அனுபவங்களை தரும். அப்ப நாங்க அடிக்கடி அந்த தோல்வியில கத்துக்கிற எல்லா விஷயங்களையும் கொண்டு ஒரு இடத்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனோம் சொன்னா நாங்க ஜெயிச்சிடும். அதே போலதான் எக்ஸாமும். ஓகே, நாங்க ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு எல்லாம் கவலைப்படக்கூடாது. திரும்ப திரும்ப எழுதும் போது, படிக்கும் போது, நாங்க அந்த சப்ஜெக்ட்ல திரும்ப திரும்ப படிக்கும் போது அந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு 100% தெளிவாயிரும். இப்ப நாங்க நிறைய பேசாம குடிசர கூட பேச போறோம். ஃபர்ஸ்ட் காலர் யார் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரு நீங்க? ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? எட்டியாந்தோட்ட. ஓகே, அங்க இப்ப மழை பெய்யுதா? ஓகே சூப்பர் சூப்பர். சாப்பிட்டீங்களா நீங்க? என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே. நன்றி. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்கலாம்? ஹலோ. சரி, எல்லாருக்காவும் பாட்டு வருது. நன்றி. ஓகே பாய். சரி ஓகே, அவங்களோட கால்ல கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. ஓகே, இன்னொருத்தர் இருக்கிறாங்க, இன்னொரு குட்டீஸ் பேசி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாவ், யார் இது? பீஜா. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த எனர்ஜி? பாருங்களேன், வேற லெவல். நீங்க சொல்லுங்க. அப்புறம் நேத்து என்ன
1: பண்ணீங்க?
0: விளையாட போனீங்களா? கிளாஸ் போனீங்களா? என்ன சொல்ல போறீங்க? நல்லா இருந்தது. நல்ல ஸ்பீச் தந்தீங்க. எல்லாரும் கேட்டிருப்பாங்க. சரியா? ஓகே, வேற லெவல். சரி ஓகே, நாங்க பாட்டு கேட்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க.
1: நீங்க அப்பா சொன்னா பிரதீபனா, மாமே அம்மா, மாமா மாமா, அம்மா பிஜனா, அப்பா சொன்னா பிரதீபனா, அண்ணா வசனம் சொன்னா எல்லாத்துக்கும்.
0: ஓகே, நன்றி. பை டார்லிங்.
1: பை அக்கா.
0: ஓகே. சரி ஓகே, பாட்டு வருது கேளுங்க. தொடர்ந்து மிளிந்திருங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: அடவாவா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி சைட்ரன் வந்திருக்கிறாரு. எங்க கூட பேசுறதுக்கு ஒலித்த பாடல் அது மாற்றான் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் சிறுவர் உலகம் 102.6 and 102.8 ரொம்ப சத்தமா டியூன் பண்ணி நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்னடா சத்தம் அப்படின்னு கேட்கற அளவுக்கு ரொம்ப சவுண்டை கூட்டி கேட்டுட்டே இருங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே விடுமுறை, வீட்டுல இருப்போம், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சோ இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சைட்ரன் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, டீ குடிச்சிட்டீங்க, அனர்ஜி கா பேசலாம். எக்ஸாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா சப்ஜெக்டும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் இங்கிலீஷ் சப்ஜெக்டா இருக்கு?
1: ஆமாங்கா.
0: ஓகே, அதே பேர் மண்டேயா?
1: ஆமாங்கா.
0: சரி, ஓகே, எல்லாத்தையும் நல்லா செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: கதைங்கா.
0: ஓகே, சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் எல்லா மிருகங்களையும் புடிச்சு
0: சாப்பிட்டுங்க.
1: ஒரு நாள் மிருகங்கள் எல்லாம் கூடி போயிட்டு சிங்கத்துக்கிட்ட
0: சொன்னிச்சான்,
1: சிங்கராஜாவே நாங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒவ்வொரு மிருகங்களையும் அனுப்புறோம்னு
0: சொன்னிச்சான்.
1: அப்போ ஒரு நாள் ஒரு முயல் போற நாள் வந்துச்சான். அப்ப அந்த முயல் பயிற்சிக்கல ஒரு கிணறு
0: பாத்துச்சான்.
1: அந்த கிணறு உள்ளுக பாத்துட்டு அது விட்டு சத்தம் அவரு அது பேசுறதே அது கிட்ட கேக்குறதையும் அதுக்கு முகத்தை பாத்துச்சான். பாத்துட்டு அதை யோசிச்சுட்டு போயிட்டு சிங்கராஜாவே உங்கள மாதிரி ஒருத்த இந்த காட்டுகளுக்கு இருக்கான், அவன் சாப்பிட போறேன்னு சொல்றான், நான் தப்பிச்சவங்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டேன்னு
0: சொன்னான்.
1: இப்ப சிங்கராஜா சொன்னாராம், வா அவனை போயிட்டு பாப்போம்னு சொன்னாராம். அவரு போயிட்டு பாக்க கொல்ல அவர்த்து முகமே அவருக்கு
0: தெரிஞ்சிச்சான்.
1: அவரு கரைச்சிச்சாராம். அதே அவருக்கு திரும்பி கேட்கவும் அவர் போயிட்டு நான் திருப்பி கொண்டுட்டு வரேன்னு சொல்லி கிணத்துக்கு வச்சுட்டு செத்துட்டாரு.
0: கதையும் முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து என்ன விளங்குது? புத்திசாலித்தனமா இருக்கணும். ஓகே, எப்பவுமே சக்சஸா இருக்கணும். சரி சொல்லுங்க, வீட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: நானே, தாத்தா, அம்மா, அப்பா.
0: ஓகே, கிரேட் 4 படிக்கிறீங்க, நல்லா படிக்கணும், அடுத்த முறை ஸ்காலர்ஷிப் இல்லையா? வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
2: சுபிக்ஷா.
0: சுபிக்ஷா டார்லிங், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, சொல்லுங்க, எத்தனை மணிக்கு கிளம்பி நீங்க இன்னைக்கு?
2: 8 மணிக்கு.
0: பரவாயில்ல, ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே, என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, அப்ப என்ன ஜிக்கா பேசலாம். ஓகே, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: கதை.
0: ஓகே, ரெடி, கேக்குறதுக்கு நாங்க ரெடி, சொல்றதுக்கு நீங்க ரெடியா?
2: ரெடி.
0: ஓகே.
2: ஒரு ஊர்ல
0: சிங்கம்
2: இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு முகம் இல்லையா? அப்ப நரி வந்துச்சு. சிங்கம் நரி கிட்ட ஹெல்ப் அடிச்சா. அப்ப அந்த நரி ஏழாவது நிமிஷம். அதுக்கப்புறம் முயல் வந்துச்சா. அப்ப
0: பரவாயில்ல,
2: சிங்கம் முயல் கிட்ட நன்றி சொல்லு.
1: என்னென்ன
0: சப்ஜெக்ட் எல்லாம் போயிடுச்சு? ஓகே, ஒரு மாதிரி எழுதிட்டீங்க. ஆ ஓகே, தமிழ்,
2: கணக்கு,
0: ஓகே, மேக்ஸ்,
2: சிங்களம்,
0: ஓகே,
2: சமயம்,
0: ஓகே, அவ்வளவுதான். ஓகே, எல்லாம் முடிஞ்சு இன்னும் என்ன சப்ஜெக்ட் எழுதணும்? இங்கிலீஷ் எழுதணும், அப்புறம் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா? சரி, ஓகே, நல்லபடியா படிச்சு நல்லபடியா எழுதுங்க, நல்ல மார்க்ஸ் எடுங்க. நல்லா படிக்கிற பிள்ளை தான் நீங்க, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஓகே, இப்ப நீங்க சந்தோஷமா உச்சாமா அப்படி எனர்ஜி கூட பாட்டு கேளுங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேக்குறதுக்கு?
2: அம்மா,
0: ஓகே,
2: அப்பா,
0: ஓகே,
2: தங்கச்சி, அக்கா,
0: ஓகே,
2: தாத்தா,
0: ஓகே, ஓகே, எல்லாருக்காகவும் பாட்டு கேட்கலாம். நன்றி டார்லிங்.
2: நன்றி,
0: ஓகே, பாய். பாட்டு வர்றது கேளுங்க.

ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, குடே மாஸ்டர் திரைப்படத்துக்காக அன்று தின சிங்கிள் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து மனிதர்க்கெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேரம் காலை 8:35.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வணக்கம். அச்சு வந்தவங்க போயிட்டாங்களே. சரி ஓகே, இன்னொருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். என்னாச்சு குட்டீஸுக்கு? சரி அவங்களும் போயிட்டாங்க. ஸோ கால் பண்ணுங்க, வலிமையான தொலைபேசி இலக்குங்கள். குட்டீஸ் ரெடி ஆகிட்டு இருங்க. ஸோ பாட்டு படிங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. 10 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம் உங்க வசந்ததியின் சிறுவர் உலகம் நிகழ்ச்சியோடு. சரி இப்ப எங்க கூட பேசுறதுக்கு வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: வணக்கம், நான் சீரிமலையிலிருந்து ராமேஸ்குமார்.
0: ஓகே, இது குட்டீஸுக்கான நிகழ்ச்சி, குட்டீஸ் மட்டும் தான் பேசணும்.
1: ஓ, பிறந்தநாள்னு சொல்லலாமா?
0: பிறந்தநாளா?
1: ஆமாம்.
0: நீங்க மெசேஜ் போடுங்க, நான் ட்ரீட் பண்றேன். ஓகே, Facebook கூட ஆக நீங்க சொல்லுங்க. சரி ஓகே, இப்போ எங்க கூட பேசுறதுக்கு ஒரு குட்டீஸ் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இது? என்ன சொல்லி காட்ட போறீங்க? என்ன சொல்லி காட்ட போறீங்க? பாட்டு படிச்சு காட்ட போறீங்களா, கதை சொல்ல
2: போறீங்களா?
0: பேர சொல்லுங்க பாக்கலாம். ஹலோ. ஓகே சூப்பர். ஓகே, நம்ம எல்லாரும் பாட்டு கேப்போமா?
2: சரி அக்கா.
0: ஓகே டா, பை
2: பை அக்கா.
0: ஓகே ஓகே, சரி ஓகே பை. அதே போல இன்னொருத்தருக்கு இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யாரு உங்க குட்டீஸ் பேர் என்ன?
3: லட்சுமி. நாவல பத்தி நாகரத்தனை.
0: ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க? பாட்டு கேக்கலாம். ஓகேவா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. சரி இப்ப பாட்டு வருது, கேளுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பிக்க ஆரம்பிக்கின்றார் நடிகை டாப்ஸி. வருகிறது பாடல். இது ஆரம்பம் திரைப்படத்துக்காக யுவன் சங்கராஜாவினுடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேளுங்கள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.
2: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: இல்லைங்களா, புருஷன் பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.
1: சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். தொடர்ந்து மடித்து மடித்தால தொடர்ந்து இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம் தான். ஜி ஆர் நேரமி பொழுது காலை 9:00.

செய்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.

0: நாட்டில் தென்மேல் பருவமழை தீவிரமடைந்துள்ளதையடுத்து மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்றைய தினம் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே யாழ் முதல் பேருவளை வரை சிறிய படகுகள் கடலுக்கு செல்வதை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தடை செய்வதற்கு மீன்பிடி மற்றும் நேரியல் வள திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானுக்கு எதிராக மீண்டும் பாரிய தாக்குதல்களை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரானிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதலை ஆரம்பிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ராணுவத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் போன்ற எரிசக்தி வசதிகளை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்களை போர்க்குற்றங்களின் கீழ் வரக்கூடும் என மனித உரிமைகள் மற்றும் ஆலோசனை அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

0: பத்து மணி வரைக்கும் தான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். அதாவது சிறுவர் உலகம் நீங்க கேட்கலாம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஷோ வந்துடும் இல்ல, சோ மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த சாட்டர்டே தான் நான் வருவேன், நீங்க கேட்கலாம், நீங்க எங்க கூட பேசலாம், எல்லாருமே கேட்கலாம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கேட்டீங்க தோசந்ததின் சிறுவர் உலகம் நேரம் காலை 9:11 ஆகி கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மணித்தேலத்துல ஒரு சூப்பரான ஒரு கதை நான் சொல்ல போறேன். ஓகே, ரெடியா? ரெடியா? ஓகே, என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு லைப்ரரி. ஓகே, ஸ்கூல்ல நிறைய இடங்கள்ல பப்ளிக் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாம் லைப்ரரி இருக்கும் தானே. ஸோ வீட்லயும் நிறைய பேர் வீட்டுல ஒரு குட்டியா ஒரு ஸ்டோர் ரூம்ல நாங்க வந்துட்டு அழகா புக் எல்லாம் அடிக்கி வச்சுட்டு லைப்ரரி செட்டப் செஞ்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல, ஸோ இப்ப அந்த அந்த கதை தான் நான் சொல்ல போறேன், புக் கதை தான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ லைப்ரரியில 1000 மேல புத்தகம் இருந்துச்சோம், எல்லாமே பேசும். ஆனா ஒரு புத்தகம் மட்டும் வாயை மூடிட்டே இருந்துச்சான், பேசவே மாட்டுச்சான். அப்ப பிள்ளைகள் கேட்டாங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த புத்தகத்திட்ட கேட்டுச்சான். அப்போ புத்தகம் சொல்லிச்சா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கிற வரைக்கும் நான் பதில் சொல்லவே மாட்டேன், உங்க கூட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ அதுல ஒரு பொண்ணு வந்துச்சான். சோ வந்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசாத புக்கை பார்த்து கேட்டுச்சான். ஓகே, அப்போ உடனே அந்த புக் என்ன பண்ணிச்சான், டக்குன்னு ஓபன் ஆகி அந்த புக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டோரிய ஃபுல்லா சொல்லி முடிச்சுச்சான். சோ அந்த பொண்ணு தான் ஒரு காலத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்டா அனுப்பிச்சான். சோ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, டீச்சர்ஸோ புக்கோ கூகுளோ எல்லாமே இருக்கு, ஆனா நீங்க கேள்வி கேட்காத வரைக்கும் அறிவு வளராகுது. ஓகே, அறிவு எல்லாம் வளராது, நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. நீங்க நிறைய டவுட் பண்ணணும், உங்களுக்கு நிறைய டவுட் வரணும். ஸ்கூல்ல படிக்கலையோ, கிளாஸ்ல படிக்கலையோ, இல்ல அம்மா அப்பா அக்கா அண்ணா யாரா இருக்கட்டும், உங்களுக்கு படிச்சு தரும்போது டவுட் கேளுங்க. ஓகே, இது என்னத்துக்கு, இது எதுக்காக ஒண்ணு இருக்கு. சோ டவுட் கேட்டா நம்ம வந்துட்டு கெட்ட பிள்ளை ஆயிடுவோம், யாருமே சொல்லி தர மாட்டாங்க, இல்ல யாராவது அடிச்சு போட்டுருவாங்க, தப்பா நினைச்சிட்டுருவாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிறைய டவுட் கேளுங்க, அப்பதான் நீங்க நல்லா படிக்கிறீங்கன்ற அர்த்தம். பெரிய ஆளா வருவீங்க, டாக்டரா வருவீங்க, இன்ஜினியரா வருவீங்க, லாயரா வருவீங்க. ஓகே, டவுட் கேளுங்க, நிறைய பேசுங்க, நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கொள்ளுங்க. ஓகே, சூப்பரான கதை தானே. சோ இப்ப இங்க கூட பேசுறதுக்கு எந்த குட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் டார்லிங், யார் இது? பிரெஞ்சிக்கா. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, ஜப்னால இருந்து பேசுவீங்க? இவ்வளவு தூரத்துல இருந்து பேசுவீங்க என்ன? சரி, ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க நீங்க? ஓகே, சூப்பர். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சா?
1: முடிஞ்சு.
0: ஓகே, அப்ப ஃப்ரீயா இருப்பீங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: பாட்டு.
0: ஓகே, படிச்சு காட்டுங்க.

0: பாட்டு கேப்போமா? ஓகே, நன்றி. ஆனா அடுத்த முறை நீங்க நல்லா கால் பண்ணி நல்லா பேசணும், சரியா? நிறைய கால் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணுவோம். பாய் டாலி. ஓகே, பாய் பாய். சரி, ஓகே. இப்ப எங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு குட்டீஸ் இருக்கிறாங்க, பேசிட்டு நாங்க பாட்டு கேட்போம். ஓகே, ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இது? ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். யார் இது? சரி, ஓகே, ஓகே, ஓகே. நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓகே. அடுத்த முறை நல்ல ஃபாஸ்டா சொல்லணும், சரியா? ஓகே, தெளிவா நீங்க படிச்சு மனப்பாடம் செஞ்சுட்டு அடுத்த முறை நீங்க வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். சரி, நம்ம பாட்டு கேப்போம். சரி, ஓகே, ஓகே. சூப்பர் டார்லிங், அடுத்த முறை மறந்துடாம கால் பண்ணுங்க. ஓகே, பாய்.
1: பாய்.
0: ஓகே, ஓகேடா, பாய் பாய். ஸ்வீட்டா பேசியிருந்தாங்க. சரி, நாங்க பாட்டு கேப்போம்.

0: ஓகே, சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 10 மணி வரைக்கும் ஜிஆர் உங்களோட இணைந்திருப்பேன். நீங்க கேட்கலாம் சிறுவர் உலகத்தை. ஸோ இப்போ எங்க கூட பேசுறதுக்கு எந்த குடிசு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹாய். ஹாய் டார்லிங், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களோட பேர் என்ன? ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க? என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே, ரெடி, சொல்லுங்க.
1: குட் மார்னிங் எவரிவன், ஐம் கைட் டு டெல் எ போயம். மேரி மதர் பீஸ்ல மேரி ஹேட் எ லிட்டில் ஃப்ளீங் ஃப்ரம் ஹைபன் டு எவரிவன். மேரி வென் அலாம் டு ஷுவர் டு ஃபார் ஃபாலோ தி ஸ்கூல் அண்ட் தி விஜயன்
0: அப்புறம் வீட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட பேர் எல்லாம் சொல்லுங்க, பாட்டு கேப்போம். ஓகே, அவ்வளவுதானா? சரி, ஓகே, எல்லாருக்காக நாங்க பாட்டு கேட்போம். அடுத்த முறை நீங்க கால் பண்ணிட்டு இன்னும் நிறைய பயம் சொல்லணும். ஓகேவா? ஓகேடா, பாய் டார்லிங். ஓகே ஓகே, சரி ஓகே. அவங்க ஓகே ஓகே, அவங்க நல்லா பேசினாங்க. சின்ன குட்டீஸ் தானே, அப்படிதான் பேசுவாங்க. சரி, இன்னொரு குட்டீஸ் இருக்கிறாங்க, யாரு? ஹலோ, வணக்கம்.
2: என்ன
0: கிரேட் படிக்கிறீங்க? பெரிய பிள்ளைதான். இன்னும் உங்களுக்கு
2: படித்தது கம்பி போல் நாதினை கட்டி போன்ற அழகினால் சிரித்து வேகமாகவே பின்ன எங்கே கற்றது பிடித்து வேகமாகவே பின்ன எங்கே கற்றது உள்ளே செல்ல பாதையும் உறங்குவதற்கு வித்தையும் இளவு போன்ற இறகினால் நிரப்ப எப்படி தெரிந்தது இளவு போன்ற இறகினால் நிரப்ப எப்படி தெரிந்தது சின்ன குருவி செய்தினால் சிக்கலான வேலையை எந்த நாளுமே எடுத்து செய்யலாகுமோ எந்த நாளுமே எடுத்து செய்ய
0: இந்த மாசம் ஸ்காலர்ஷிப் இருக்குதானே உங்களுக்கு? ஓகே ஓகே, நல்லா படிச்சிட்டீங்களா?
2: என்ன
0: சொல்லி காட்ட போறீங்க?
3: கொண்டாட்ட மலையில் வந்து முகில்கள் கூட வண்ணமயிலும் ஆடுது அழகு தோகை விரித்து நின்று ஆனந்தமாய் ஆடுது கோல மயிலின் கூத்தை கண்டு குரங்கு தாளம் போடுது கொப்பு கொப்பாய் தாவி பாய்ந்து குரங்கு தாளம் போடுது வானப்பாறை மயிலின் கூத்தை வளர்த்தி பாட்டு பாடுது வண்ண கிளியும் வந்திருந்து மயிலின் கூத்தை பார்க்குது நஞ்ச கக்கும் நாக பாம்பும் நடிக்கும் மயிலை பார்க்குது அஞ்சு புற்று ஒளிஞ்சிடாமல் அருகில் நின்று பார்க்குது அவ்வளோதாக்கா.
0: வாவ் சூப்பர், நல்லா இருந்தது, சூப்பரா சொன்னீங்க, எல்லாத்தையும் அழகா இருந்தது. அடுத்த முறை கால் பண்ணி இன்னும் நிறைய பேசணும், சரியா? ஓகே, ரெண்டு பேரும் சமத்து பிள்ளையா, நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய், பாட்டு கேப்போமா? ஓகேடா பாய். சரி, இப்ப பாட்டு வருது.

0: சுதந்திர திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேரம் காலை 9:37.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
4: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
2: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
5: இது மக்கள் சூடிய மகுடமே.
6: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
7: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வணக்கம்.
1: காலையில எத்தனை மணிக்கு எழுமினீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
2: மூன்றாவது மகன் தேசிக விநாயகம் பிள்ளை ஆவார். இவர் 1876 ஆண்டு ஆடி திங்கள் 27 ஆண்டு 27 நாள் பிறந்தார். 78 வயதில் இறைப்பதம் அடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேரூரில் வாழ்ந்தார். மலரும் மாலையும், உமர் கையாம் பாடல்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள் முதலிய நூல்களை எழுதியுள்ளார். நன்றி, வணக்கம்.
1: வாவ், சூப்பர், நல்லா இருந்துச்சு. யார் சொல்லி கொடுத்தாங்க? ஓகே, வேற லெவல். என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: 7th.
1: ஓகே, சூப்பர். ஸ்கூலுக்கு எல்லாம் ஒழுங்கா போறியா நீங்க?
2: ஆமா அக்கா.
1: ஓகே, படிச்சு பெரிய ஆள் ஆகி என்னவா வரணும் நீங்க?
2: டாக்டர் அக்கா.
1: வாவ், வேற லெவல். அப்ப ஃப்ரீயா ட்ரீட்மென்ட் பாப்பீங்களா இல்ல காசு வாங்குவீங்களா நிறைய? ஓகே, நல்லா பாப்பீங்க என்ன? சரி, ஓகே, நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். ஆல் தி பெஸ்ட். அடுத்த முறை நீங்க சாட்டர்டே கால் பண்ணணும், இன்னும் நிறைய சூப்பரா பேசணும். ஓகேவா?
2: ஓகே அக்கா.
1: ஓகே டா, பை டார்லிங், பை பை. சரி, ஓகே. அதே போல இன்னொருத்தர் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இது? ஹலோ, என்ன பேர்
3: உங்களோட?
1: கயனி. சூப்பர். எங்க இருந்து பேசுவீங்க?
3: ஓகே,
1: என்ன கிரேட் படிக்கிறீங்க? ஓகே, அப்ப நிறைய கதை தெரியும், நிறைய சாங் தெரியும். என்ன சொல்லி காட்ட போறீங்க
3: இன்னைக்கு?
1: ஓகே, படிச்சு காட்டுங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா படிச்சீங்க. என்ன குடிச்சீங்க இன்னைக்கு காலையில? ஹலோ,
3: என்ன
1: சாப்பிட்டீங்க? ஓகே, அது அப்ப இப்ப ப்ரோக்ராம் கேட்டுட்டு நல்லா சாப்பிடுங்க, சரியா? ஓகே, நம்ம இப்ப பாட்டு கேப்போம், அடுத்த சாட்டர்டே நீங்க கால் பண்ணணும். ஓகே, பாய். ஓகேடா, பாய். சரி, இப்ப பாட்டு கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சிறுவர் உலகம். சூப்பரான பாடல் ஒன்று வருது, கேளுங்க.

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.7 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை டாப்ஸி அரண்மனை 4 திரைப்படத்துக்காக பாடல்.

ஓகே, ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க அதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அதிகரித்து வருகின்ற இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பில் எதிர்கால சந்ததிகளை தெளிவூட்டி அந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் இணைந்து டேக் கேர் வேலை திட்டம் நாடு முழுவதிலும் இருக்கின்ற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விபத்துக்கள், வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்கள் சம்பந்தமான விழிப்பூட்டக்கூடிய நாடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசரணையுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த சந்ததிகளுக்கு வீதி விதிமுறைகளை தெளிவாக எடுத்துரைக்கும் போது இந்த வீதி விபத்துகளை கொஞ்சமாவது குறைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய உயிர் போனா வராதது, அது ஒரு பொக்கிஷம், அது திரும்ப கிடைக்காதது. எனவே எங்களுடைய பாதுகாப்பான பயணங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றும் சூப்பரான ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. வசந்த பார்வை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் புவனேஷ் இணைந்திருப்பாரு. இந்த நாளும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு குடிசுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய்.

0: சத்தியாலய சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது மகஜன சம்பத்த. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ரயில்வே திணைக்களத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடுமையான சமிஞ்ஞை குறைபாடுகள் நிலவும் பின்னணியில் தலைமன்னார் பாதையில் ரயில் சேவைகளை அதிகாரிகள் பாதுகாப்பற்ற முறையில் ஆரம்பித்துள்ளதாக அதன் தலைவர் சுமேத சோமரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த வாரம் முதல் இந்த பாதையில் ரயில் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் குறித்த பாதை அமைப்பின் சமிஞ்ஞை சரியாக செயற்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனிடையே ரயில் நிலையங்களில் நிலவும் சமிஞ்ஞை கோளாறுகள் மற்றும் கடமை சார்ந்த பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் முறையான தீர்வுகளை வழங்காவிட்டால் தாம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெற்கு பாகிஸ்தானில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 34

0: ஆக அதிகரித்துள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் மேலும் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த வெடிவிபத்தில் மேலும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் அந்நாட்டு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மாத்திரமே
4: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம் நிமிர்ந்த

0: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வசந்த பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வசந்த பார்வை நிகழ்ச்சியில் வளமையாக உங்களுக்கு தெரியும் முக்கியமான ஒரு நபரை அழைத்து வந்து அவரிடம் அது சம்பந்தமான கேள்விகள், மக்களுக்கு தேவையான விடயங்களை அலசி ஆராய்வது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் எங்களோட முக்கியமாக இந்த காலத்தை பொறுத்த மட்டில் டெங்கு நோய் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும், அதே போல அந்த நோய் பற்றிய விளக்கத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக வைத்தியர் தஸ்லீம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் போனேஷ், வசந்தம் நேயர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியிலும் முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பேசலாம். தொடர்ந்து முடிந்து கொடுங்கள் வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு.

0: தங்கள் ஏனிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா. கொக்கு ஏன் காத்திருக்கு என்று சொல்றேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுமந்து வருகிறது. அந்த வகையில் டெங்கு நோய் சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு வைத்தியர் தஸ்லீம் அவர்கள் வந்திருக்கிறார். சார், முதலாவது கேள்வியாக இந்த டெங்கு என்று சொல்லும் போது ஒரு இந்த டெங்கு என்றால் என்ன, இதனுடைய ஒரு சரியான விளக்கத்தை சொல்ல முடியுமா?
1: டெங்கு என்று சொல்லும் போது டெங்கு ஒரு எய்டிஸ் எனும் நுளம்பினால் காவப்படும் வைரஸ் கிருமியால் பரப்பப்படுகிறது. எய்டிஸ் எனும் இருவகை நுளம்புகள் அறியப்பட்டிருக்கிறது, எய்டிஸ் எஜிப்டி, எய்டிஸ் அல்போபிக்டஸ். இந்த இரு வகையான இனங்கள் தான் இலங்கையில் டெங்கு வைரஸை காவதற்கான அறியப்பட்ட நுளம்புகளாகும்.
0: தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருக்கேன் சார். சார், இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஒருவருக்கு டெங்கு வந்து விட்டது, டெங்கு கொசு கடித்து விட்டது என்று சொன்னால் அதை எவ்வாறு அறிந்து கொள்வது? இது ஒரு முக்கியமான பெரிய ஒரு கேள்வி.
1: கோனேஷ், நாங்கள் அறிகுறிகள், டெங்குவின் அறிகுறிகள், அதை கண்டறிவதற்கான பரிசோதனைகளை நாங்கள் பார்ப்போமேயானால், பொதுவாக ஒரு டெங்கு தொற்றிய ஒரு நபர் 4 அல்லது 6 நாட்களில் டெங்குவின் அறிகுறிகள், நோய் அறிகுறிகள் ஆரம்பித்து 10 நாட்கள் வரை நீடிக்கலாம். மிகவும் பொதுவாக அறியப்பட்டது கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி அல்லது குமட்டல், வாந்தி போன்ற குமட்டல், கண்ணின் பிற்பகுதியில் ஏற்படும் வலி மற்றும் தசை மூட்டுகளில் ஏற்படும் வலி, சில வேளைகளில் தோலில் சிவப்பு நிறத்திலான புள்ளிகள் ஆங்காங்கு உருவாகலாம், சில வேளைகளில் நாசு மற்றும் பல் முரசிலிருந்து சிறிய அளவிலான இரத்த கசிவு ஏற்படலாம்.
0: நிச்சயமாக சார், இதில் இரத்த பரிசோதனை செய்யும் போது அது எப்படியாக எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும்?
1: இரத்த மாதிரி பரிசோதனைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக டெங்கு நோயை அறிந்து கொள்வதற்கான உத்தேச பரிசோதனையாக ஃபுல் பிளட் கவுண்ட், சாதாரண இரத்த பரிசோதனை மாதிரி, அதில் WBC வெண்குருதி சிறுதுணிக்கைகளை நாங்கள் அளவிடுவது இந்த பரிசோதனை மூலம். அதில் 1 மில்லிமீட்டர் கன இரத்த அளவில் 5000க்கும் குறைவான வெண்குருதி சிறுதட்டுக்கள் அல்லது WBC என்ற கவுண்ட் குறைவாக இருந்தால் அதை ஆங்கிலத்தில் லியூகோபீனியா என்று சொல்வார்கள், மற்றும் பிளேட்லெட் எனும் கலங்கள் 1 மில்லிமீட்டர் கனவளவில் 150,000க்கும் குறைவாக இருக்குமானால், மேல் நான் சொல்லிய அந்த நோய் அறிகுறிகளுடன் சேர்த்து இவைகள் தென்படுமானால் நாங்கள் டெங்கு நோய் இவருக்கு இருக்கிறது என்று அனுமானிப்போம். இந்த அனுமானத்தின் அடிப்படையில் நாங்கள் டெங்கு நோயை உறுதிப்படுத்துவதற்கான அடுத்த பரிசோதனைகளுக்காக நாங்கள் செல்வோம். அடுத்த பரிசோதனைகளை நாங்கள் பார்ப்போமானால், எலைசா என்கின்ற சீர பரிசோதனை மூலம் IgG எனும் ஆன்டிபொடி, IgM எனும் ஆன்டிபொடியை பரிசோதித்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். இது தவிர டெங்கு வைரஸை சீரம் அல்லது இழையத்திலிருந்து பிரித்தெடுத்து உறுதிப்படுத்தும் பரிசோதனைகளும் உள்ளது. மேலும் அட்வான்ஸான பரிசோதனையாக டெங்கு வைரஸின் மரபணு பரிசோதனையை RT-PCR டெஸ்ட் மூலம் உறுதிப்படுத்தி கொள்ளும் பரிசோதனைகளும் உள்ளது. இவைகள் தான் டெங்கு நோயின் அறிகுறிகளும், அதை நாங்கள் உறுதிப்படுத்தும் பரிசோதனைகளும் என்று குறிப்பிடலாம்.
0: நிச்சயமாக சார், ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் டெங்கு நோய் பற்றிய விளக்கத்தை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு வைத்தியர் தஸ்லீம் அவர்கள் வந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சிறு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது, அது இலங்கையை பொறுத்து மட்டில் சமீப காலமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இலங்கையில் இப்பொழுது அந்த தரவுகள் எப்படியாக இருக்கிறது?
1: இதுவரை பதியப்பட்ட டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை இலங்கையில் 2026 ஜனவரி தொடக்கம் ஜூலை மாதம் நடுப்பகுதி வரை மொத்தமாக 68,672 நோயாளிகள் பதியப்பட்டுள்ளார்கள். மே மாதத்தில் 8,500 நோயாளிகளும், ஜூன் மாதத்தில் 21,538 நோயாளிகளும், ஜூலை மாதத்தில் 13,293 நோயாளிகளும் பதியப்பட்டுள்ளார்கள். நாங்கள் பார்க்கும்போது ஜனவரி பதியப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கையை விட ஜூன் ஜூலை மாதத்தில் அதிக நோயாளிகள் பதியப்பட்டுள்ளார்கள்.
0: சார், இந்த தரவுகளின் அடிப்படையில் இதில் இன்னும் பல மாற்றங்கள் வரும் என்று நினைக்கிறேன். காரணம், நீங்கள் சொல்வது போல இதில் எல்லோரும் டெங்கு நோயாளர்கள் எல்லோரும் உள்ளடங்குகிறார்களா?
1: உண்மையில் இந்த நோயாளிகளின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாகவே காணப்படும். ஏனென்றால் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்களும் வீட்டில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளர்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதில்லை. ஆகவே இந்த எண்ணிக்கை எப்பொழுதும் அதிகமாகவே காணப்படும்.
0: நிச்சயமாக சார், டெங்கு நோயினால் மரணத்தின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்திருக்கிறது. அந்த அளவு எப்படியாக இருக்கிறது?
1: இதுவரை நோயாளர்களில் டெங்குவால் மரணித்த மரணங்கள் 55 தாண்டியுள்ளது. மாவட்ட அடிப்படையிலான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையை பார்ப்போமானால் அதிகமாக டெங்கு நோயாளர்கள் கம்பகா, கொழும்பு, மாத்தறை, கழுத்தறை, கண்டி, ரத்னபுர என்றவாறு அதிகமான நோயாளிகள் பதிவுபட்டுள்ள மாவட்டங்களாக காணப்படுகின்றது. வடக்கு மாவட்டங்களான வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் குறைந்த அளவிலான நோயாளிகளை பதிவுபட்டுள்ளார்கள்.
0: நிச்சயமாக சில பல முக்கியமான தரவுகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீர்கள். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்து கொள்ளுங்கள்.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டா.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சி நாங்கள் டெங்கு நோய் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு வைத்தியர் தஸ்லீம் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், மாகாண அடிப்படையில் இந்த டெங்கு நோய் பரவல் எப்படியாக காணப்படுகிறது?
2: மாகாண அடிப்படையில் நாங்கள் டெங்கு நோயாளிகளை பார்ப்போமானால், அதிகூடிய டெங்கு நோயாளர்கள் 52% நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிப்பட்டுள்ளார்கள். 36,118 நோயாளர்கள் தென் மாகாணத்தில், 10,765 நோயாளர்கள் மொத்த டெங்கு நோயாளர்கள் 15% பதியப்பட்டுள்ளது. சப்ரகமுக மாகாணத்தில் 5,807 நோயாளர்கள் பதியப்பட்டுள்ளார்கள், 8.46% காணப்படுகிறது. ஆனால் வட மாகாணத்தில் 1,051 நோயாளர்கள் மொத்த டெங்கு நோயாளர்களில் 1.53% காணப்படுகிறது. டெங்கு ஆபத்துள்ள அதி உயர் வலயங்களாக 175 சுகாதார வளர்ச்சி அதிகாரி பிரிவுகள் அறியப்பட்டுள்ளது.
1: நிச்சயமாக சார், இன்னொரு கேள்வி இருக்கிறது. அதாவது டெங்கு நோய் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அப்படி என்பதை நாங்கள் எப்படி உணர்ந்து கொள்வது, அதன் அறிகுறிகள் என்ன?
2: புவனேஷ், நாங்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆபத்தான நிலை, சாதாரணமாக டெங்கு நோய் ஒரு வைரஸ் காய்ச்சல் போன்று 10 நாட்களுக்குள் சுகமடைந்து அதிகமானவர்கள் அதிலிருந்து மீட்சி பெற்று வருவார்கள். ஆனால் சிலருக்கு மட்டும் அந்த டெங்கு காய்ச்சல் அடுத்த நிலைகளுக்கு சென்று ஆபத்தான நிலை ஏற்படலாம். அடுத்த இரண்டு நிலைகள், ஒரு நிலையை சொல்லுவார்கள் DHF, டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் என்று சொல்லுவார்கள். அதுக்கும் அடுத்ததாக மிகவும் ஆபத்தான நிலை டெங்கு ஷாக் சின்ட்ரோம், DSS என்று சொல்வார். இந்த இரண்டு நிலைகளும் உடலில் இழையங்களுக்குள் குருதி பெருக்கு, குருதி கசிவு ஏற்படுவதால் ஏற்படுகின்றது.
1: சார், இந்த நிலைகளை நாங்கள் எந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும்?
2: நான் மேற்கூறிய சாதாரண நோய் அறிகுறிகளை தவிர அசாதாரண நிலையை சில நோயாளிகள் அடைவது இந்த டெங்கு ஹெமரஜிக் ஃபீவர், டெங்கு ஷாக் சின்ட்ரோம் என்ற நிலைக்கு இட்டுச் செல்லும். அவைகளில் முதலாவதாக அதிகமான இதய துடிப்பு, சிறுநீர் சாதாரண அளவை விட குறைவாக செல்லுதல் கழித்தல், வியர்வை, அதிக வியர்வை, கடுமையான வயிற்று நோய், வாந்தி, உடல் பாகங்கள் குளிரடைதல், நாடி துடிப்பு குறைவடைதல், குருதி அமுக்கம் குறைவடைதல், இவ்வாறான நோய் அறிகுறிகள் தென்பட்டால் இந்த ஆபத்தான நிலைக்கு செல்வார்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்தலாம். குருதி பரிசோதனை வகையில் நாங்கள் அறிந்து கொள்வது, நான் மேலே கூறிய சாதாரண ஃபுல் பிளட் கவுண்டில் டோட்டல் WBC என்ற வெண்குருதி சிறுசுணிக்கையை நாங்கள் பார்த்தால் அதில் அளவு படிப்படியாக குறைந்து செல்லும். பிளேட்லெட் என்ற கலங்கள் சாதாரணமாக 150,000 மேற்பட்ட அளவில் இருக்க வேண்டியது 100,000 குறைவாக படிப்படியாக குறைந்து செல்லும். மற்றும் PCV என்ற குருதி பரிசோதனையில் அதன் அளவு 20% விட அதிகமாக செல்லும். ஆகவே இந்த நிலைகளை நாங்கள் கருத்தில் கொண்டால் இந்த டெங்குவின் ஆபத்தான நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
1: உண்மையிலேயே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: 2025 மற்றும் 2026 கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக மாணவர் அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் இந்த வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய பல்கலைக்கழகங்களில் உள்ள ஒவ்வொரு கற்கை நெறிக்கும் பிரவேசிப்பதற்காக மாவட்ட ரீதியாக தேவையான குறைந்தபட்ச வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதேபோல 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் மொத்தமாக 92,043 மாணவர்கள்

0: அரசு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: சைப்ரஸில் உள்ள ராயலியா ஹோஸ்தலத்தில் சட்டவிரோதமான கண்காணிப்பை மேற்கொண்ட பிரித்தானிய நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்களை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் அவர் பகிர்ந்துள்ளதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா மற்றும் அசர்பைஜான் ஆகிய இரு நாட்டு குடியுரிமை பெற்றவரான 44 வயதான சந்தேக நபர் கடந்த 17 தேதி சைப்ரஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கைதான சந்தேக நபரை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதனால் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக பெருநகர போலீசார் தெரிவித்துள்ளனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
3: மக்கள் சூடிய மகுடமே
4: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்கண்டுகள். இந்த நிகழ்ச்சி நாங்கள் டெங்கு நோய் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோட வைத்தியர் தஸ்லீம் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டு சார், இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் போது டெங்கு நோயால் உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எந்த வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கட்டமைப்பாக இந்த டெங்கு நோயை தடுப்பதற்காக, இதிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்காக எவ்வகையான செயற்பாடுகள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது?
1: புவனேஷ், இலங்கையில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக இரண்டு பாரிய முறையில் வேலைத்திட்டங்கள் நடைபெறுகின்றது. ஒன்று, டெங்கு நோய் அறியப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தல். இரண்டாவது, டெங்கு நோயை அகற்றுதல், டெங்கு நோயை இல்லாமல் செய்வதற்கான தடுப்பு முறைகள். இந்த இரண்டும் சுகாதார அமைச்சினால் உருவாக்கப்பட்ட தனியான டெங்கு யூனிட், டெங்கு அலகு ஒன்றில் கட்டுப்படுத்தப்பட்டு இலங்கை முழுவதும் டெங்கு நோய் கட்டுப்படுத்தல் வாரியாகவே மேற்கொள்ளப்படுகிறது.
0: சிகிச்சை முறைகள் எவ்வாறு இருக்கிறது சார்?
1: சிகிச்சை முறை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் அமையப்பெற்ற அரசாங்க வைத்தியசாலைகளில் டெங்கு நோய்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. கட்டுப்பாட்டு முறை டெங்கு நுழம்புகளை அழிப்பதற்கும், டெங்கு நுழம்புகள் பரவுகின்ற இடங்களை அழிப்பதற்கும், டெங்கு நுழம்புகள் வளர்கின்ற கண்டெய்னர்ஸ் பாத்திரங்கள் அகற்றப்படுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வேலைத்திட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த வேலைத்திட்டங்கள் இலங்கை முழுவதும் அமைப்பற்ற சுகாதார வைத்திய அதிகாரிகளத்தில் ஊடாக அவர்கள் யூனிட்டால் நடைபெறப்படுகின்றது. குறிப்பாக சுகாதார பரிசோதனைகள் இந்த வேலை திட்டத்தில் இலங்கை மக்கள், சமூக ஆர்வலர்கள், ஊரார்கள், வாலண்டியர்ஸ்கள் அவர்கள் உதவியுடன் சேர்ந்து இந்த டெங்கு நுழம்பை பெருகுவதை இல்லாமல் செய்வதற்கு, அளிப்பதற்கு, குறைப்பதற்கு வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றன. டெங்கு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது போன்று டெங்கு நுழம்புகளை அல்லது டெங்கு பரவுவதை, நோய் பரவுவதை தடுப்பதற்கான முறையும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. டெங்கு சிகிச்சை அரசாங்க வைத்தியசாலைகளில் அவர்களது டெங்கு நோயின் தாக்கம் தன்மையை பொறுத்து சாதாரண வார்டுகளில் அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்படுகிறது. தீவிர அல்லது ஆபத்தான கட்டத்தில் உள்ள டெங்கு நோயாளிகளுக்கு அதி தீவிர சிகிச்சை யூனிட்டுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்படுகிறது. இந்த வருடம் இலங்கை பொறுத்தவரையில் டெங்கு குடம்பிகளின் அல்லது டெங்கு பரவுகின்ற நுழம்புகளின் எண்ணிக்கையை அளப்பதற்கு ஒரு முறை ஒன்று பிரீட்டோ இண்டெக்ஸ் என்று சொல்வார்கள். சாதாரணமாக அந்த பிரீட்டோ இண்டெக்ஸ் என்பது 3 வீதத்தை மட்டும் எடுக்க வேண்டும். இந்த முறை அது 20 வீதமாக இருக்கிறது. பிரீட்டோ இண்டெக்ஸ் என்று சொல்லும்போது 100 வீடுகள் பரிசோதிக்கப்பட்டு அந்த 100 வீடுகளில் டெங்கு குழம்பிகள், ஏடிஸ் என்ற நுழம்பு குழம்பிகள் உள்ள வீடுகள் எத்தனை என்பது கண்டறியப்படும். அது சாதாரணமாக 3 என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு எண்ணிக்கை. இந்த முறை சில பிரதேசங்களில் 20 என்ற எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. ஆகவே 3 20 சில இடங்களில் இந்த பீட்டோ இண்டெக்ஸ் காணப்பட்டது. ஆகவே இந்த டெங்கு குழம்புகள் அல்லது டெங்கு நோயை பரப்புகின்ற அந்த நுழம்புகளின் எண்ணிக்கை இந்த முறை கூடுதலாக காணப்படுவது இது காரணம். ஆகவே இந்த நுழம்புகளை பரவுவதை இல்லாமல் செய்வதற்கு அளிப்பதற்குரிய வேறு திட்டங்கள் முக்கியம் வருகிறது. ஆகவே டெங்கு நோயை கட்டுப்படுவதற்கான இந்த இரண்டு முறைகளும் சமமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான வேலை திட்டங்கள் இலங்கை அரசால் நடத்தப்படுகின்றது. அதற்கான ஆய்வுகள், அதற்கான தீவிர தடுப்பு முறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இன்றும் அது அமல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது நாங்கள் காணக்கூடியதே இருக்கிறது.
0: நிச்சயமாக சார், இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வசந்த பார்வையோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா. கொக்கு ஏன் காத்திருக்கு சொல்றேன்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லிக் கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசினா கெட்டு கெட்டு பழகுனா.
0: நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
1: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் பலாஜன் நேச்சுரல் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கின்றீர்கள். இன்றைய வசந்த பார்வை நிகழ்ச்சியில் நாங்கள் டெங்கு நோய் பற்றிய சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு வைத்தியர் தஸ்லீம் அவர்கள் வந்திருக்கிறார். சார், ஒரு டெங்கு நோயாளி கட்டாயமாக வைத்தியசாலையில் சென்றுதான் தான் சிகிச்சை பெற வேண்டுமா, வீட்டிலிருந்து சிகிச்சை பெற முடியாதா, இது பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்க முடியுமா?
1: நான் மேற்கூறியவாறு முதல்ல கூறியவாறு சாதாரண வைரஸ் காய்ச்சலை போன்ற அந்த டெங்கு நோய், நான் கூறியவாறு காய்ச்சல், தலைவலி, வாந்தி அல்லது வாந்தி போன்ற குமட்டல், அந்த நிலை சாதாரணமாக இருந்து அவர்களது இரத்த மாதிரி பரிசோதனையை நாங்கள் பார்க்கிற போது அவர்களது பிளேட்லெட் கவுண்ட் என்பது 1 மில்லிமீட்டர் கணத்தில் 150,000 மேல் இருந்து, மற்றும் அவரது வெண்குருதி சிறுசுணிக்கை சாதாரண அளவில் இருந்து, அவரது உடல்நிலை சாதாரணமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு வைத்தியரை சந்தித்து அவர் உடல்நிலையை பரிசோதித்து அவரது குருதி அமுக்கம், அவரது பல்ஸ் ரேட், நாடி துடிப்பு, அவர் சுவாசிக்கிற அளவு அந்த அளவுக்கு சரியாக இருந்தால் அவர் வீட்டிலிருந்து நல்ல குடிப்பானங்கள், கூடுதலாக குடிப்பானங்களை சாப்பாடு உணவுகளை எடுத்து பிட்ரெஸ் மூலம் ஓய்வெடுப்பதன் மூலம் அந்த 10 நாட்களுக்குள் அவர்கள் வீட்டில் இருந்தவாறு சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். சில நோயாளிகள் டெங்கு நோயின் ஆபத்தான நிலை என்ற சில அறிகுறிகள் காணப்படுகிறது. அந்த ஆபத்தான அறிகுறிகளை நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன். கடுமையான காய்ச்சல், வாந்தி அதிகம் ஆகுதல், சிறுநீர் கழிப்பது குறைவடைதல், அவரது குருதி அமுக்கம் குறைதல், அவரது நாடி துடிப்பின் அளவு அல்லது அதன் வீரியம் குறைதல், அவரது நாசு அல்லது பர்த்தாடைகளிலிருந்து குருதி வடிதல், சிறுநீரில் குருதி செல்லுதல், இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் இருந்தாலும் அவரது குருதி மாதிரி பரிசோதனையில் பிளேட்லெட் கவுண்ட் 100,000 குறைவாக படிப்படியாக குறைவடைந்து சென்றால் கட்டாயம் அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் சென்று அங்கு சிகிச்சை பெறுவது நல்லது. ஆகவே அவர்களது தீவிரத்தை பொறுத்து அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் அவர் சிகிச்சை பெறுவதா அல்லது வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுவதா என்பது தீர்மானிக்கப்படும். எதுவாக இருந்தாலும் அண்மையில் உள்ள ஒரு வைத்திய அதிகாரி சந்தித்து அவரது தீவிரத்தை பரிசோதித்து அவர்களது ஆலோசனை பெற்று சிகிச்சை மேற்கொள்ள என்பது ஒரு சிறந்த முறை என்பது எங்களுக்கு எல்லோருக்கும் நல்லதாக அமையும். டெங்கு நோயின் தாக்கத்திலிருந்து, அதன் அதி தீவிர பிரச்சனையிலிருந்து நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு வைத்திய ஆலோசனை பெறுவது மேலானதாகும்.
0: நிச்சயமாக சார், மிக அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். டெங்கு நோய் சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு

0: வசந்த பார்வை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் டெங்கு நோய் சம்பந்தமாக நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். சமீப காலத்தில் அதிகமான டெங்கு தொற்று பரவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு தேவையான விடயங்களை அலசி ஆராய்வது வழக்கம். வசந்த பார்வையில் இன்றைய நாளில் வைத்தியர் தஸ்லீம் அவர்கள் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், ஒரு டெங்கு நோயாளி, டெங்கு நோய் வந்தவர், அவர் சிகிச்சை பெற்று வீடு சென்ற பிறகு, அவர் அதற்கு பிறகு அந்த குறுகிய காலத்தில் அவர் எப்படி இருக்க வேண்டும், அது பற்றிய ஒரு கேள்வி முக்கியமாக இருக்கிறது. அது பற்றி ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமா?
1: முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாக எந்த நோய் இருந்தாலும் நோய் தாக்கத்திலிருந்து விடுபட்டு வீடு செல்லும் போது ஓய்வு என்பது முக்கியம். டெங்கு நோயை பொறுத்தவரையில் அந்த ஓய்வு கட்டாயம் தேவை. வேலை பளு, கடுமையான வேலை என்பவற்றிலிருந்து விடுபட்டு வீட்டில் இருந்தவாறு ஓய்வெடுப்பது நல்லது.
0: சார், அதே போல உணவு நீராகாரம் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையா? அது எவ்வாறு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும்?
1: குடிப்பானம் என்பது நாங்கள் சாதாரணமாக குடிக்கும் தண்ணீர், இளநீர் மற்றும் பழம், பழச்சாறுகள் நல்லது. சிமிசோலிட் ஃபுளூட்டின் சொல்வார்கள், அந்த உணவுகளை மேற்கொள்வது நல்லது. அடுத்தது சில மருந்து வகைகள், உடலில் உள்ள அந்த பிளேட்லெட் என்ற கலங்களை குறைப்பதாக அறியப்பட்டுள்ளது. அந்த மருந்து வகைகளை பாவிக்காமல் இருக்க வேண்டும். உதாரணமாக ஸ்டீராய்ட் என்று சொல்கின்ற மருந்து வகைகள், பிரெட்னிசோலோன், டெக்ஸாமெதசோல், அடுத்தது ப்ரூஃபன், லைக்ளோஃபெனாக் சோடியம் என்று சொல்கிற வலி நிவாரணங்கள், அவைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக நோய் அல்லது உடல் வலி இருந்தால் பாராசிட்டமோல், பனடோல், அதை குறைந்தது 2-2 குடிசை வீதம், ஒரு நாளைக்கு 3 வீதம் பார்த்து கொள்ளலாம். அது தவிர சிறு சிறு நோய் அறிகுறிகள், வாந்தி, கேஸ்ட்ரைட்டிஸ் அவ்வாறான குணங்குடிகள் தென்பட்டால் அதற்கு சிகிச்சை செய்து கொள்வதும் நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக டெங்கு நோயிலிருந்து விடுபட்டு வீட்டிலிருந்து ஓய்வெடுக்கிற நேரம் மருத்துவ ஆலோசனையும் அவ்வப்போது பெற்றுக்கொள்வதும் எங்களுக்கு சால சிறந்தது.
0: நிஜமாக சார், டெங்கு நோயிலிருந்து விடுபட்டு நாங்கள் குணமடைந்தாலும் கூட வீட்டில் சென்றாலும், சிகிச்சை பெற்று வீட்டில் சென்றாலும் அது பற்றிய கவனங்கள் நாங்கள் செலுத்த வேண்டும் போன்ற பல விடயங்களை நீங்கள் பார்க்கறது கொண்டீர்கள். மிக்க நன்றி சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM, வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: சென்னையின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்த பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமாக டெங்கு நோய் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் டெங்கு நோய் பரவிக்கொண்டிருக்கின்ற காலகட்டம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் விழிப்புணர்வுக்காக நாங்கள் ஏகப்பட்ட விடயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல சுற்றுப்புறச் சூழலை நாங்கள் பாதுகாப்பாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதை பற்றிய விடயங்களை, டெங்கு நோய் பற்றிய முழுமையான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறது எங்களோட வைத்தியர் தஸ்லீம் அவர்கள். சார், இந்த டெங்கு நோய் சிறுவர்களுக்கு எப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன்.
2: டெங்கு நோய் சிறுவர்களுக்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும், சிறுவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கலந்துரையாடினால், சிறுவர்களில் டெங்கு நோய் பெரியவர்களுக்கு எவ்வாறு நோய் அறிகுறிகள் தென்படுகின்றதோ அதே போன்ற அதே நோய் அறிகுறிகளை தான் நாங்கள் சிறுவர்களிலும் காணலாம். கூடுதலாக பொதுவாக பெரியவர்களை ஒத்த நோய் அறிகுறிகள் தான் சிறுவர்களுக்கும் காணப்படும். டெங்கு காய்ச்சல் என்பது சிறுவர்களுக்கு பொதுவாக சாதாரண காய்ச்சலை போன்று 4 நாட்களில் ஆரம்பித்தது 10 நாட்களோ அல்லது 14 நாட்களிலோ மாறக்கூடியது ஒன்று. 10 சிறுவர்கள் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டால் பொதுவாக அதில் 9 பேர் சாதாரண காய்ச்சலை போன்று காய்ச்சலிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். 1/10 நான் மேலே கூறிய போன்று டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அல்லது டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் என்ற நிலைக்கு சிக்கல்களுக்கு உருவாகலாம். சில ரெட் ஃப்ளாக்ஸ் என்று சொல்வார்கள், சிறுவர்களில் சில நோய் அறிகுறிகள் தென்பட்டால், உதாரணமாக கடுமையான காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி, சிறுநீர் குறைவாக செல்லுதல், மீண்டும் மீண்டும் வாந்தி, இவ்வாறான நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கட்டாயம் பெரியவர்களை போன்று நாங்கள் கவனமில்லாமல் இருக்காமல் சிறுவர்களை உடனடியாக நாங்கள் சிகிச்சை நிலையங்களுக்கு அல்லது அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்க வேண்டும். சிறுவர்களை பொறுத்தவரையில் பெரியவர்களை போன்று நீராகாரம் சாதாரணமாக எடுப்பதில்லை. அவர்களுக்கு வாந்தி இருந்தால், அவர்கள் உடல்நிலை சோர்வடைந்தால், பொதுவாக அவர்களுக்கு நீர் இழப்பு டெங்கு நோயின் மூலம் பொதுவாக ஏற்படும். ஆகவே அவர்களுக்கு வைத்தியசாலைகளில் நரம்பு வழியான நீரேற்றம், ஐவி சேலேன் என்று சொல்வார்கள், அது வழங்கப்படுவது அவசியம். அதைவிட பெரியவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் அவதானிப்பு முறைகளை விட சிறியவர்களுக்கு கூடுதலான சிகிச்சை முறையும் அவதானிப்பும் வழங்கப்படுவது சாதாரண முறை. அதன் மூலம் அவர்களுக்கு வரக்கூடிய சிக்கல் நிலையை தடுப்பது, அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் நடைபெற்று வருகின்றது.
1: மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது சார். உண்மையிலேயே சிறுவர்களுக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் போன்ற பல விடயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மக்களுக்காக வசந்த பார்வை நிகழ்ச்சிகள் சமகாலத்தில் இருக்கின்ற பிரச்சனை டெங்கு நோய், அது பற்றிய விளக்கத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய நேரத்தின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்க போறோம் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. உங்களை பேசிட்டு இருக்கிறது உங்கள் சிவானி. இன்றைய நாள் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி, ஒரு புதிய மாதம், ஒரு புதிய நாள்ல அப்படி நாங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதால் ரொம்ப ரொம்ப ரொம்பவுமே சந்தோஷமா இருக்குது. இன்றைய நாள் நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே பிடிக்கும். அதிலும் குறிப்பாக இந்த பாடலோட பாடல் முதல் வரி அப்படின்றதையும் தாண்டி ஒவ்வொரு பாடலுமே இருக்கக்கூடிய அந்த இடைவரிகள் வந்து நம்ம மனதை கவர்ந்த வரிகளா கூட இருக்கும் இல்லையா. அப்படி இடைவரிகளை வைத்துக் கொண்டுதான் நீங்க வந்து என்ன பாடல் அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒரு பாடல்கள் அப்படியே நாங்க பிளே பண்ணி கொண்டே இருப்போம். இந்த வாரமும் ஒரு செட் பாடலோட நானும் அப்படியே உங்களை சந்திக்கிற மோதி விளையாடுறதுக்குள்ளீங்க போட்டியில வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாரு வேணாலும் இந்த போட்டியில வந்து பங்கு பெற்றலாம். சிறுவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், இளையவர்களா இருக்கலாம், யாரு வேணாலும் பங்கு பெற்றலாம். நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா பாடலோட இடைவரி தான் பிளே பண்ண போறோம். அந்த இடைவரை வைத்துக் கொண்டு முதல் வரை என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறோம். மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியா 3 மணி வரைக்கும் இருந்து கிளாமிங் தலைமை இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று பாடல் வரிகளையும் கண்டுபிடிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0712-2775-0031. அதே போல 0712-2775-0011 இலக்கத்துக்கு அழைப்பின் விலகிணைத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக முதல் நேரம் யார் இருந்திருக்கான்னு பாக்கலாம். வணக்கம். அடடா வந்தவங்க வந்த வேகத்துல போயிட்டாங்க. மற்றும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம், சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: என்ன பே?

0: என்ன பாடல்? கொஞ்சம் இருங்கக்கா, பாடல் வரிய நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா வரமாட்டேங்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லையா? சரி, ஓகே, கண்டுபிடிங்க. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க இயலாதுங்க, வரமாட்டேங்குதுக்கா. அப்படியா? விலங்குலே
1: பாடல் தெரியுமா? வருகிறது இல்ல.
0: நன்றி.
2: ஜெயகாந்த்
0: கேளுங்க.

0: என்ன பாடல் இது? அந்த மாதிரி தான் வரும். ஆனா எந்த மாதிரின்னு கரெக்ட்டா எனக்கு சொல்லணும், அப்பதான் நான் ப்ளே பண்ணுவேன்.
1: எங்கேயோ பார்த்தோம், அதுதான்
0: அதுவா? கரெக்ட்டா? ஏதோ ரெண்டு லைன் பாடுங்களேன். ஒருக்கா
1: வர
0: மாட்டேங்குது.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப கரெக்டா அப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு டவுட்டோட சொன்னாலும் சரியா சொல்லிருக்கீங்க. சரி ஓகே, தேவதை இந்த சாலையோரம் வருவது என்ன மாய மாயம்னு பாடல் வரி வந்து முடியுது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யாராவது ஒரு தேவதை வந்தாங்களா? இதே போல நீங்களும் சந்தோஷமா பேசலாம், அதே போன்ற பாடலையும் கண்டுபிடிக்கலாம். முதல் நேர் வந்து பாடலை கண்டுபிடிக்க தவறினாலும் கூட இந்த பாடல் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ரம்போடையில இருந்து ஜெய்காந்த் வந்து சூப்பரா அப்படியே பாடலையும் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காரு. இதே போல நீங்களும் கண்டுபிடிக்கலாம், பாடல்களையும் விரும்பி கேட்கலாம், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போல முகநூல் வழியாக இணைந்து கொள்ளுங்க. இப்போ நிகழ்ச்சியில அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல் தீனிசை தின்ற தெய்வாவின் இசை வருகிறது, கேட்டுவிட்டு நிகழ்ச்சி இருந்திருக்கலாம்.
1: அவளை பாடாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து

0: உரையாடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்த 17 நிமிடம்.
1: புதுமைகளோடு

உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: தங்கம் சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்களா, வேலை செய்றீங்களா, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் படிக்கிறீங்களா?
0: என்ன கிரேட்?

0: என்ன பாடல் இது? கரெக்டா? எப்படி சொல்றீங்க அந்த பாடல்
1: அப்படின்னு?
0: எங்க நான் நிறைய தினம் அந்த பாடலை கேட்டிருக்கோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அப்படியா? சரி ஓகே, அந்த பாடல் கேக்கலாம். வாழ்த்துக்கதமா ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க படிப்புல மட்டும் இல்லங்க, நாங்க பாடல் கண்டுபிடிக்கிறதையும் கெட்டிக்காரி அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க இல்லையா? சரி ஓகே தங்கம், சொல்லுங்க யார் யாருன்னு இது கொண்டு அடுத்த பாடல் கேட்க போறீங்க? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொண்டு. என்ன பாடல்? என்ன பாடல்மா? நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்கு. சரி ஓகேமா, நிகழ்ச்சியோடு இருந்திருங்க, அந்த பாடல் நான் தர முயற்சிடுது. சரியா? ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இந்த குடும்பத்தை. இதே போல நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இப்ப வந்து இந்த 80-70களில் பிறந்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க, அடுதா இந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா, நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரியான பாடுதெல்லாம் இவங்க பிளே பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு இயக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் நிறைய பாடல் வச்சிருக்கிறேன். உங்க காலத்துல வெளிவந்த சூப்பரான பாடலும் கூட நான் இன்று இன்னும் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சோ நீங்களும் தொடர்ச்சியா கால் பண்ணலாம். 0712-875 பூச்சி 0712-875-111 இணைந்து கொள்ளுங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்கு விருக்கம் பாடுறது ஒரு சூப்பரான பாடல் தீபாவினி சொல்லி வருகிறது.
2: ஆதியிலே அஞ்சலி தேவியடா, பிளாக் அண்ட் ஒயிட், மிடில் சரோஜா தேவியடா, கேவா கலர், அட் பிரசன்ட் நம்ப சிம்ரா
3: சிம்ரானனா.

0: ஐயா
1: தொடரு நோதுரா
2: வண்டம்பா.

0: கொலை திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவங்கிறது மோதி வேடி நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கின்றேன். வசனத்தினுடைய அன்பான அறிவிப்பாளர் ஆனந்தி அவர்கள் தங்களுடைய அகவிதனத்தை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நானும் சந்தோஷமான அகவிதன வாழ்த்துக்களை மோதி விளையாடு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு மோதி விளையாடலாம், பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 725 3 அதே போல 0312 775 111 இலக்கத்துக்கு அழைப்பின் விளையா இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்மள பேசுறதுக்காக வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான மதிய பொழுது வணக்கம். மும்தாஸ்வேகம் கொழும்பு 14. எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேன் மும்தாஸ். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீங்க இல்ல உண்மைக்குமே மீன் கறிட்ட.
0: சரி ஓகே தங்க, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ட்ரை பண்ணுவோம்
0: என்ன? சரி ஓகே கேளுங்க.
1: ஓகே

0: பண்ணிக்கிதுங்க.
1: வருதில்ல
0: அப்படியா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு 80s லெவல் வந்த ஒரு சூப்பரான பாடல். அடடா என்ன பாடலாம். சரி ஓகே ஓகே பரவாயில்ல, நாங்க அடுத்த நேருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா. மும்தாஜ் பேகம், எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட், என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க மீன் கறி சமைக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்களா இல்ல ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காகவா, என்ன ரீசன்?
1: அப்படி இல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது
0: சொல்லிதான். சொல்லுங்க, யார் யாரு எனக்கு கூட பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: வெற்றி கொடி படத்துல
0: மற்றும் ஒரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க அந்த பாடலை கண்டுபிடிக்கலாம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
2: நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து சிவா கதைக்கிறோம்.
0: சிவா எப்படி இருக்கீங்க? சிவா
2: சோமா இருக்கிறேன்.
0: சந்தோஷமா இருக்கேன். சிவா சிவானியோட ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறார், நல்லா இருக்கேன். சரி ஓகே, யாழ்ப்பாணம் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குது?
2: நல்ல ஒரே வெயில் மேடம்.
0: வெயிலா? சரி ஓகே. சிவா வந்து பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
2: ஓம் ஓம் ரெடி மேடம்.
0: கேட்டு பாக்கலாமா?
2: ஓகே
0: ஓகே கேளுங்க.

0: சொல்லுது.
1: பாட்டு தலைவன் பாடினான் பாட்டுதான்.
0: அந்த பாடலா?
1: ஓ மேடம்,
0: என்ன பாடல் அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோங்க, பாடியே காட்டுவோம் இல்லையா? சரி, கேட்டு பார்க்கலாமா அந்த பாடலான்னு?
1: ஓகே மேடம்.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க சிவா.
1: தேங்க் யூ மேடம்.
0: ரைட், ஓகே. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப வந்து இந்த பாடல வந்து கடைசியா நிறைவடுது, பாடல கேட்ட உடனே அப்படி தாளம் எல்லாம் போட்டு எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நீங்களும் பாடல் கூட சூப்பரா பாடுறீங்களே, நீங்க பாடி யாராவது கேட்டிருக்காங்களா இல்ல நீங்க பாடி கேட்டிருக்காங்களா?
1: எனக்கு விருப்பம் மேடம் பாட.
0: அப்படியா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. சரியா? ஒலிபரப்பு செய்யலாம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: பொண்டாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா, கொக்கு ஏன் காத்திருக்கு என்று சொல்றேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.

0: சந்தோஷமாக இணைந்திருக்கின்ற மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இந்த நேரம் நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: ஹலோ, அன்னத்தின் அழைப்பாளர்கள் சிவானி மற்றும் அபுல் ஹசன் நான் அவர்கள்.
0: அபுல் ஹசன்,
1: அப்துல் நாத்.
0: அபுல் ஹசன் இன்னைக்கு வரவே இல்லையே.
1: இன்னைக்கு வரலையா?
0: இது வந்து மோதி விளையாடு நிகழ்ச்சி, அவர் வந்து மதி நேரத்துக்கு மட்டும் தான் வருவாரு.
1: இன்னைக்கு
0: நிகழ்ச்சி மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நாசர் எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கிறேன்.
0: மதி நேரம் சாப்பிட்டீங்களா?
1: ஆமாம்.
0: சரி, ஓகே. பாடல் கேட்கறதுக்கு யார் யார் இருந்து கொள்ள போறீங்க?
1: பாடலை கேட்டேன், எனக்கு முடிந்தாத ஒரு பாடல்.
0: என்ன பாடல்?
1: அந்த சின்ன சின்ன முந்திரியாம் அந்த பாடல்.
0: சரி,
1: சின்ன சின்ன முந்திரியாம், சின்ன போட்ட முந்திரியாம்.
0: யார் யார் இருந்து கொண்டு கேட்க போறீங்க?
1: பாடலை கேட்டு இருக்கு. மருதமனை எங்கெங்கும் பதிதி, மருதமனை ராசி மற்றும் தண்டையல் அஜ்மீர் தண்டையல், இன்னா புகாரி மற்றும் எச்சர் நஜ்முதீன் மசூர்.
0: வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கல் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவெளி இனிய மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி விறுவிறுப்பா போய்கொண்டே இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் சூப்பர். அதுவும் எங்கள் தொழில் நாயகி சிவானி இருந்தா சொல்லவா வேண்டும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு நேர்கொள்ளும் இருந்து ரவீந்திரன் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி ரவீந்திரன், உங்களுடைய அன்பிற்கு. அதே போல சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களோடு ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. கேரளினால இருந்து இதுவெளி பண்ணிபுரம் மணிக்கடன் வந்திருக்கிறாங்க. மதிய நேர வணக்கங்களோடு ஜெயக்குமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கம் நிகழ்ச்சியோடு
2: சாமியை கூப்பிடுறேன்டா.
3: கூப்பிடு கூப்பிடு.

0: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய மகுடமே உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நீர்கொழும்புக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் சில மீன்பிடி படகுகள் விபத்துக்குள்ளானதை அடுத்து அதிலிருந்து மீனவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை கடற்படையும் விமானப்படையும் இணைந்து முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் சிக்கிய மீனவர்களை தேடும் பணிகளுக்காக விமானப்படைக்கு சொந்தமான Bell 412 ரக ஹெலிகாப்டர் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மீன்பிடி நடவடிக்கைக்காக நேற்றைய தினம் கடலுக்கு சென்ற டெங்கி படகொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளமை மற்றொரு மீன்பிடி படகு வழங்கிய தகவலின் மூலமே தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மீன்பிடிக்க சென்ற மேலும் 3 மீன்பிடி படகுகள் இவ்வாறு காணாமல் போயுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான ஒரு படகில் இருந்த மீனவர் ஒருவரின் சடலம் இன்று நீர்கொழும்பு கடற்பகுதியில் கரையொதுங்கியுள்ள நிலையில் ஏனைய மீனவர்களை தேடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தெற்கு இத்தாலிய நகரமான நெபில்ஸுக்கு அருகிலுள்ள பகுதியில் 4.7 ரேக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி நெபில்ஸுக்கு மேற்கே உள்ள கேம்பி பிரெக்ரே பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக இத்தாலியின் தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் நெபில்ஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கட்டிடங்களுக்கு சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டதாகவும் உயிர் ஆபத்துகள் எதுவும் இல்லை எனவும் தெரிய வருகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது மக்கள் சூடிய மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

மீண்டும் ஒரு முறை கேக்குறீங்களா? சரி ஓகே. என்ன பாடல் இது? இப்ப எப்படி நீங்க பாடல சொல்றீங்க? முதல்ல கேக்கும் போது சொல்லவே இல்லையே. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணுவோம் இல்லையா? சரி ஓகே. என்ன பாடல்ன்றது கேக்கலாமா? ஓகே ஓகே கேளுங்க. கண்டுபிடிச்ச வாக்குல அதே வாக்குல ஓடிட்டாங்க. ரைட் ஓகே. அவங்க கண்டுபிடிச்ச பாடல் ரொம்ப சூப்பரா அருமையா அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காரு நம்ம நம்மளுக்கு கஜன். அவருக்காகவே அவர் யார் யாருக்காக பாடல் கேட்க நினைச்சாரோ எல்லாருக்காகவும் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் அது. அவர் கண்டுபிடிச்ச பாடலை தந்துருவோம். பாடலாம் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இது மோதி விளையாடு வயதிலே கிடையாது. உங்களோட பேசிட்டு இருந்து உங்க சிவா.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: பேசுறீங்க
0: வாய்ப்பு கொடுப்போம்.

0: பாடுறது
1: கண்ணம்மா கண்ணம்மா
0: கண்ணம்மா கண்ணம்மாவா?
1: என்ன
0: பாடல் விரும்பி கேக்க போறீங்க? நிகழ்ச்சியோடு

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
5: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
7: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: புதுமைகளோடும்
8: ஹலோ கனிஷ்டா. கனிஷ்டா எங்க இருக்கீங்க எனக்கு தெரியுதா உங்களுக்கு? கனிஷ்டா கனிஷ்டா கனிஷ்டா தானே பேசுறது? கனிஷ்டா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஹலோ கண்டுபிடிங்க பாப்போம். உங்க கூட தான் நானும் படிச்சேன். சென்ட் மேரிஸ் தானே நீங்க? கிரேட் 1-5 நாம ஒன்னா தான் படிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து தான் உங்க நம்பரை வாங்கினேன். ரொம்ப நாளா உங்கள்ட்ட பேசணும்னே ஆசையா இருந்துச்சு. எங்க இருக்க கனிஷ்டா இப்போ நீ? ஆமா குகன் தெரியாதா உனக்கு? குகன் ராஜ் மறந்துட்ட இல்லையா நீ? என்ன நீ மறந்துட்ட? நீ வேலைக்கு எங்க போயிட்டு போகலையோ? என்ன மாதிரி மாப்பிள்ள? நாங்களும் பாப்போம்
9: தானே.
8: கொஞ்சம் இது சிந்து தான் ஒரு நம்பரை கொடுத்து பேச சொன்னா. சிந்து தெரியுதுனே? அதே ஜாதான். அவதான் நம்பர் கொடுத்து பேச சொன்னா. நீ நல்லா பேசுவியா, உனக்கு மாப்பிள்ள தேடிட்டு இருக்காங்கன்னு
9: சொன்னா.
8: ஆமான்னு சொன்ன இல்லங்கிற தெரியலையா? என்ன தெரியல? என்ன தெரியலையா இல்ல மாப்பிள்ள பாக்குறது தெரியலையா உனக்கு? எதுவுமே தெரியலையா? ஏன் கண்ண மூடிட்டு இருக்கியா? இப்ப
9: எப்படி
8: வணக்கம் வசந்தம் FM ல இருந்து சங்கர் பேசுறேமா.

0: நேரம் சந்தோஷமான வணக்கம். யார் இது? ஷாலினியா?
1: ஓ
0: ஷாலினி, எப்படி இருக்கீங்க ஷாலினி?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஓ
0: மதிய நேரம் சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: சரி, ஓகேம்மா, பாடல் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே
0: ஓகே, கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: கண்ணோடு காண்பதெல்லாம்.
0: கண்ணோடு காண்பதெல்லாம். எனக்காக ரெண்டு லைன் பாட மாட்டீங்களா? ஏன்கா என்ன மாட்டி விடுறீங்க? அப்படியா? சரி ஓகே, அந்த பாடல் கரெக்டா இருக்குமா?
1: சரி அக்கா.
0: சரி ஓகே, கேட்டு பாக்கவும். வாழ்த்துக்கள் ஷாலினி, ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிமா. சொல்லுங்க, யார் யாரை எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்க
1: போறீங்க? என்னோட சிவானி, என்னோட வேலை.
0: ஓகேமா, அபிஷாலினியே கேட்டுதான் சொல்லுங்க. சரியா? ரொம்ப நன்றி, பாய். இந்த நேரம் பாத்தீங்கன்னா எட்டியந்தொட்டி பனாவத்து இலக்கம் இரண்டையும் சேர்ந்து சஜினியை தன்னுடைய 19வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா பாபு, அம்மா இந்திரா, தங்கை ரூபிகா, ருக்ஷி, அதே போல ஜெயசித்தா மற்றும் அப்பம்மா ருக்மணி, தாத்தா பாலகிருஷ்ணன், சித்தா பாலச்சந்திரன் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகுவதின வாழ்த்துக்களை வசனமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியில் நடத்தும் ஒரு சூப்பரான பாடல் வருகிறது கேட்டுக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்துக்கலாம். இந்த மோது விளையாடு பையன் தேவையே கிடையாது.

புதுமைகளோடு

0: பொதுத்துறை உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா, கொக்கு ஏன் காத்திருக்கு சொல்றேன்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: என்ன ஸ்பெஷல் சந்தோஷமா இருக்கற
1: கண்டுபிடிக்கீங்களா?

ஞாபகம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை கேளுங்க.

0: என்ன பாடல்மா? ஓகே ஓகே, அடுத்த நேருக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி நிகழ்ச்சியோட இந்த குடும்பத்துக்கு நன்றி. இந்த நேரம் மற்றும் ஒரு நேரம் இருக்காங்க, அவங்க இந்த பாடல கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: அப்போ கொஞ்சம் அப்படியே ரேடியோ சவுண்ட் குறைச்சி வச்சுட்டு வாங்க பாபம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வாங்கன்னு
1: சொன்னேன். சொல்லுங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மாத்தல இருந்து பேசுறேன்.
0: மாத்தல இருந்து யார் பேசுறீங்க?
1: ஃபரிதா பேசுறேன்.
0: ஃபரிதாவா?
1: ஆனா எனக்கு பாட்டு கண்டுபிடிக்க தெரியா.
0: பாடல நான் ப்ளே பண்றது முதல்ல கண்டுபிடிக்க தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? எதிர்பார்க்கலங்க. நன்றி. ரைட், ஓகே, இந்த பாடல வந்து அவங்களும் கண்டுபிடிக்கல, நானும் விடுங்கடா சாமின்ற மாதிரி அவங்க ஓடிட்டாங்க. இப்போ அந்த பாடலை நான் ப்ளே பண்றேன். அந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா வசனமே முடிவுத்துக்கு பொறுமான முகநூல் விலக நினைத்து மோதி விளையாடு நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டர் போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர் கீழே இந்த பாடல் தான் அக்கா அப்படின்ற மாதிரி கமெண்டையும் பதிவிடுங்க. அதை நான் நிகழ்ச்சியை சேர்த்துக்கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். இப்போ நீங்க பாடலோட இடைவரையை கேளுங்க.

0: தம் எஃப்எம்
1: பாட சொன்னா ஏண்டா காக்கா ஒளிப்பு அந்த மாதிரி கத்துற.

0: மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வீரகெட்டிய பகுதியில் உள்ள காணியொன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் விதாரந்தினிய பகுதியைச் சேர்ந்த 63 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பெண்ணின் மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தங்கல்ல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: மொரோக்கோவிலிருந்து வட ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஸ்பெயின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் சுமார் 60,000 மகதிகள் சட்டவிரோதமாக பிரவேசித்துள்ளனர். இந்த திடீர் பிரவேசத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் 57 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் குறித்த சம்பவத்திற்கு மனித கடத்தல் குழுக்களே காரணம் என ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இது ஸ்பெயினின் பிராந்திய இறையாண்மையை மீறும் செயல் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

பதிவிடலாம் அந்த பாடலை மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக.

0: சொந்தங்களுக்காக இந்த பாடல் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் மோதி விளையாடும் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடலாம். இப்போ நம்மளோட பேசுறதுக்காக இறுதி மனத்தியாளர் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: கண்டுபிடிக்க
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கு.
0: கேளுங்க.

0: என்ன பாடல் இது?
1: அழகே அழகே நீ ஆலடியே.
0: இப்படியும் சமாளிக்கலாம்னு சமாளிச்சிட்டீங்க ஒரு வழியா. சரி ஓகே, அந்த பாடலான கேப்போமா?
1: சரியா
0: ஓகே கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சுஜிதா சும்மாவா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா பாடியும் காட்டியிருக்கீங்க. நீங்க ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். அப்படியா? சரி ஓகே சுஜிதா, நிகழ்ச்சியில அடுத்த முறை சூப்பரான பாட வரப்போது. யார் யார் இந்த கொள்ள போறீங்க? பாடல் விரும்பி கண்டுபிடிக்கலாம், மோதி விளையாடலாம். இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் அந்நியன் திரைப்படத்துக்காக.

0: குட் நைட்.
1: திருப்பாச்சி திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவங்கிறது. நேரு மதியம் 2 மணி கடந்து 21 நிமிடம்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.8.
3: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு

சரியா?

0: பாடல் இது. அதே தான், அதே தான், பாடுங்க பாடுங்க. சரி ஓகே, அந்த பாடல் என்னன்றது கேட்டுருவோமா? சரி ஓகே கேளுங்க. இந்த பாடல் தாங்க அந்த பாடல். நீங்க வந்து வாயில வந்து முழுமுழுக்கும் போதே ரைட் ஓகே.
1: அந்த பாட்டு வந்து கண்டுபிடிக்காம இருந்த பாட்டு எனக்கு தெரியும்.
0: அப்படியா? அந்த பாடல இப்ப சொல்ல கூடாது ஓகே.
1: சரி சரியா
0: ரைட் ஓகே. அருள்மொழி, யார் யார் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் இந்த பாட்டு தாங்க.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்துக்கொண்டு வைக்க.
1: நன்றி.
0: ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போயிருக்காங்க நம்ம அருள்மொழி அவங்க. இப்போ நீங்க Facebook வழியாக இணைந்து கொண்ட சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு பாடலோட இடைவரை நான் வந்து பிளே பண்ணிருக்கிறேன். அந்த பாடல் கேட்டுட்டு இந்த பாடல் தான் அந்த பாடல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கண்டுபிடிச்சு சரியான பதில்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் அந்த பாடல் என்ன அப்படின்றத கேட்கணுமா இருந்தா இந்த பாடலை இப்போ கேளுங்க.

பாடல்களுக்கு காத்திருக்கிறது. அழகிய தமிழ் மகன் திருப்பதற்காக.

0: அழகிய தமிழ் மகன் திரைப்படக்காக இசை புயலைகள் ரகுமன் இசையில் பாடல் ஒழித்து வைக்கிறது மோதி விளையாடி நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2:36 நிமிடம்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர

0: நடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்
7: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
8: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா கொக்கு ஏன் காத்திருக்கு சொல்றேன்.
9: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: வணக்கம்.
1: யார் இது?
0: ரமேஷ்,
1: எப்படி இருக்கீங்க ரமேஷ்?
0: அவரை மலம்மதி அண்ணா கரோதரன் அக்கா நிவேதி மற்றும் ஜவனா குடும்பம், சுஜீவன் குடும்பம், நரேஷ் குடும்பம் மற்றும் மரம்பிழவ சோமசுந்தரன் குடும்பம், ஐயாதுர குடும்பம் எல்லாரும் பல்கலை பெற்று வாழ்க நூறு காலம் என வாழ்த்துகின்றோம்.
1: ரொம்ப நன்றி. நாங்களும் சந்தோஷமான ஆகவே வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி. தேவாவின் பாடல்கள் எல்லாம் அருமை என்றும் பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களோடு திஸ் மகாராவிந்த கீதா நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. பாடல் திரைகளும் அருமை வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல அகவிதின வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க ஆனந்தி அவர்களுக்கு. ரொம்ப நன்றி கீதா. இதுவரை சந்தோஷமான வணக்கங்களோடு அமரா சித்தன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பன பகல் நேர வணக்கம் மழையோடும் மழையாக குடும்பத்தோடு சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மனைவி யோகம், பிள்ளைகளான கமல், டிலுக்ஷனி, கருணாகரன், பேர பிள்ளைகளான அர்ஷவி, மிதுன், சாய், அதே போல சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு கேரளின் கண்ணையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி கண்ணையா. இதேவெளி சந்தோஷமான வணக்கங்களோடு இனிய மதிய நேர வணக்கம் ரொசல்லகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான வணக்கம் தூத்துக்குடியில் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பப்டர் இந்த நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. சுபாசனை நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கலாம். பாடத்திலும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் ஷேக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான மதிய நேர வணக்கமோ திவிளையாடு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். அவிசாவளை பேண்ட்ரிகேஸ்ட் இருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மணி வினித்தேவாணி மற்றும் பிள்ளைகளுக்கும் பாடல் தாங்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான வணக்கங்களோடு முத்தைய காளி முத்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கொட்டக்காய் ட்ரைட்டன்ல இருந்து இதுவரை அன்பான மதிய நேர வணக்கம் சிவானி, நானும் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேதுவழியில் இருந்து ஷமுட் மாவத்தி நசார் வந்திருக்காங்க. இதுவேளை சந்தோஷமான வணக்கங்களோடு அருள்மொழி வந்திருக்கிறாங்க. பூனாக்கலந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. குர்ஜா கிணி அசோதின் வந்திருக்காங்க. இதுவேளை அப்சோன் விஜயகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. கேரளினா லேத்தன் வந்திருக்காங்க. சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதுவேளை கேரளப்பட்டியிலிருந்து மது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. அன்பு கணவர் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் வந்து ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு தலைவத்துக் கொண்டிருந்து விது நிகழ்ச்சி கேட்டுக்கிறார். இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சூப்பரான பாடல்

மோதி விளையாட்டு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா நான் முகநூல் நண்பர்களுக்காக ஒரு பாடலோட இடைவரை வந்து பிளே பண்ணிருந்தேன். அந்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த பாடலுக்கு சரியான பதில சொல்லியிருக்கிறாங்க. அனுராதபுரத்தை சேர்ந்த சமீகா பானு, அதே போல நீர்கொழுந்து ரவீந்திரன், அதே போல மும்தாஜ் பீகம் கொழும்பு 14 என்று சரியா சொல்லியிருந்தாங்க. அதே போல பருத்திருந்த அருள்மொழியும் ரொம்ப சரியா கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. அந்த பாடல் என்ன அப்படின்னு நீங்களும் கேளுங்க.

0: கரெக்டா சொன்ன அத்தனை அன்பிசனங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றியை நானும் சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க ஸ்டார் ஆஃப் தி டே பாடல கேட்க போறோம். இன்றைய நாளுக்கான ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை டாப்ஸி.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: காதலி ஆச்சி சிவானி நன்றி சிவங்களே. ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி சிவானி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நம்ம இஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 3 மணி.

0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அம்பாறை இங்கினியாகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கந்த பகுதியில் பெய்த பலத்த மழையின் போது மின்னல் தாக்கியதில் வீடொன்று தீப்பிடித்து முற்றாக சேதமடைந்துள்ளது. குறித்த பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழையின் போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தின் போது வீட்டில் யாரும் இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்னல் தாக்கியதினால் வீட்டிற்குள் தீ பரவியதை அடுத்து பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ள போதிலும் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும்
3: தீக்கிரையாகியுள்ளன.
4: ஈரானின் மகநயார் விமான நிறுவனத்திற்கு விற்பனை முகவர்களாக பணியாற்றி வந்த இந்திய நிறுவனம் உட்பட 6 நிறுவனங்கள் மற்றும் சில தனிநபர்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. ஈரான் நாட்டின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு தேவையான படைவீரர்களை ஏற்றி செல்வது மற்றும் ஆயுதங்களை கடத்துவது போன்ற செயல்களுக்கு தனது பயணிகள் விமானங்களை மகநயார் பயன்படுத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது. இதேவேளை சீனாவை சேர்ந்த செங்காய் விங்ஸ் மற்றும் செங்காய் எலைட் இன்டர்நேஷனல் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா தனது தடைகளை விதித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
2: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

0: ரொம்ப சூப்பரா இந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியோட இணைந்து இருக்கிறோம். ஒரு புதிய நாள், புதிய மாதம், ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி இன்றைய தினம். ஏராளமான சிறப்புகள் எல்லாம் இந்த நாள்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளுமே நமக்கு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த நம்ம இட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறப்புகளோட வந்திருக்கு. நிறைய கலைஞர்களோட பாடல்களை எடுத்துட்டு வந்திருக்கு உங்களுக்காக தரதுக்காக. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான கலைஞர்களோட பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், டக்குன்னு வாங்க எங்களுக்கு கால பண்ணுங்க. அழைப்பு ஏற்படுத்துங்க 0312-7575-0312-7575-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படி இல்லை வசந்தத்தின் ஃபேஸ்புக் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நம்மட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டும் அதன் கீழே கூட உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தரத்துக்கு நானும் தயாராக இருக்கிறேன். சரி, யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார்?
1: நிஜாம்.
0: நிஜாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் நிஜாம். என்ன செய்யறீங்க நீங்க?
1: சரியா,
0: நல்ல குவாலிட்டியில அந்த பாட்டை தேடிட்டு இருக்கேன், கொண்டாந்து தரேன் உங்களுக்கு. சரி,
1: ஓகே,
0: சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்ததான் உங்களுக்கு வரப்போகுது பொத்துவி லட்சுமியின் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி அப்படிங்கிற பாடல் வரப்போகுது. இந்த ஐயோ சாமி பாடல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பாட்டு இது. இந்த வரி எல்லாமே வந்து கேட்கும் போது ஆஹா, பல பேர் வந்து இதெல்லாம் வாய்விட்டு சொல்ல முடியாம இருந்த வரிகளை வார்த்தைகளாக கோர்த்து ஒரு பாட்டுல தந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேட்டுட்டு வரலாம்.

புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு தமிழ் மணக்கம் யாழ்மண்ணில் தலைவனாய்

0: வீக்கெண்ட்னாலே எப்படியே வைபா மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹிட்ஸ் தான் நீங்க கேட்கணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரம் பூராவுமே நாங்க கேட்காத பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து தரப்போகிறோம், தந்துகிட்டும் இருப்போம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறையவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஹிட்ஸ்க்காகவே இந்த நாளுக்காகவே காத்துட்டு இருக்கும். நீங்களும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான நம் நாட்டு பாடல்கள் நல்ல இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பார்க்கணும் இல்லை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஹிட்ஸ் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமே வந்து சூப்பரான பாடல்கள் எல்லாமே தந்துகிட்டு இருக்கோம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலும் வந்து ஒரு காலத்தில் பட்டி தொட்டி எங்கும் இலங்கையில் ஒழித்த ஒரு பாடல். அப்படியான பாடல் ஒன்று தரதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்துட்டு வந்துடும். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் இது?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? புதிய மாதம்
1: ஒன்னு
0: ஒரு பாடல் இருக்கு, நவகம்பூர் கணேஷோட பாடல் ஒண்ணு வச்சிருக்கேன், யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க? ஓ, யாருக்கு வாழ்த்து?
1: காந்தீவன் கலைமதி அவர்களின் செல்வா புதல்வி நிவேதிகா தனது 9வது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். இவரை அப்பாவான காந்தீவன், அம்மாவான கலைமதி, அக்காவான அக்கியா மற்றும் அண்ணாவான சரோதன், பதீசன் மற்றும் சுவிஜா, சவரிசன் மற்றும் வேணு,
0: சரி, அனைவரும் வாழ்த்துறீங்களா? அவங்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, நாங்களும் வசந்த வைப்பின் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நினைந்து கொள்ளுங்க, இது நம்ம ஹிட்ஸ்.

0: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா கொக்கு ஏன் காத்திருக்கு சொல்றேன்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: சுப்ரமணியம் சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீக்கெண்ட்ல அப்படியே டியூன் பண்ணி இருக்க வசந்தம் எஃப்எம் நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக அப்படியே ஏராளமான பாடல்களை கொண்டு வந்து தந்துகிட்டே இருக்கும்போது இலங்கை நாட்டில் இருக்க பாடல்களும் சரி அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற இண்டிபெண்டன்ட் சாங்காக இருந்தாலும் அதெல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அழைப்பில் மேற்கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கூட கேட்கலாம். அலைங்கள் 0112 275 001 அல்லது 0112 275 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படின்னு வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்கான உங்களுக்காக கேட்போம் வாய்ப்பு தானே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்றைய தினம் வசந்தத்தின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை டாப்ஸி.

947 மற்றும் ரோலெக்ஸ் ராசாத்தியோட ராவண பாடல்தான் கேட்டு வந்திருக்கேன். சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அதுவும் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போது இலங்கையில் இல்லாட்டியும் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும். சூப்பரான இந்த மாதிரியான வைபிங்கான சாங்ஸ் எல்லாமே கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், டியூன் பண்ணுங்க வசந்தம் எஃப்எம்க்கு. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக. அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாக இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேஸ்புக்கினூடாக வணக்கம், மாலை நேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க. நம்மளோட பருத்தி துறையிலேருந்து அருள்மொழி, நலமாக இருக்கிறீங்களா சங்கரன் கேட்டுங்க. நான் சூப்பராக இருக்கேன், ஐயோ சாமி பாட்டு நல்லா இருந்துச்சு, என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆயண்ணா மாலை நேர வணக்கம். வல்லாவில் சிவா வந்திருக்காரு. அடுத்ததாக அன்பான மாலை நேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க. அடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இணைந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கருப்பையா சீனிவாசன் வந்திருக்காரு. தென்னிந்தியாவில் இருக்காராம் அவர். ஆஹா சூப்பர். அடுத்ததாக இனிய மாலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியோடு இருக்கேன்னு சொல்லி JAM ரிஸ்வான் பேர்வலையிலிருந்து வந்திருக்காரு. ஆய் வணக்கம் புலனர்வை யுவன் வந்திருக்காங்க. அடுத்ததாக அன்பான மாலை நேர வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியோட இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு பூனாகலிலிருந்து ஜேஸ்தாஸ். ஆய் அண்ணா வணக்கம், மாலை நேர வணக்கம் மீபிடி கந்தையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்திருக்காங்க. அன்பான இனிய மாலை நேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க செல்லதுரை நந்தகுமார். இனிய மாலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி வந்திருக்காரு நம்மளோட அலிஃப்கான் புத்துவிலிருந்து. இனிய மாலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க நாவலப்பேட்டிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி. மாலை வணக்கங்களோடு தூத்துக்குடி சி சுப்பிரமணியன் வந்திருக்காரு. நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. இது நம்ம ஹிட்ஸ் அடுத்ததாக வரப்போகிறது உங்களுக்காக காதல் ட்ராப். மெரூன் பிரதாப் மற்றும் சுதர்சன்

0: மலையாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 2030 ஆண்டளவில் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடப்பதே தமது இலக்கு என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் பணியாற்றும் வர்த்தக திணைக்களங்களின் வர்த்தக அதிகாரிகளை சந்தித்தபோதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த 23 சந்தைகளில் நிறுவப்பட்டுள்ள இலங்கை வெளிநாட்டு தூதரகங்களில் பணியாற்றும் வர்த்தக அதிகாரிகளிடமே அமைச்சர் உரையாற்றியுள்ளார். சந்தை அபிவிருத்தி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு, முதலீட்டு வசதிகளை ஏற்படுத்துதல் மற்றும் சர்வதேச வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றினூடாக அளவிடக்கூடிய பெறுபேறுகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தினார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதி சபை திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் இருதரப்பு அரசியல் சூழல் காரணமாக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை புதிய பலஸ்தீன நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுடன் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காசாவின் 70% பகுதிகளிலிருந்து ராணுவத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பதே ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாகும். இந்நிலையில் காசாவில் செயற்படும் பலஸ்தீன ஆயுதக்குழுவான ஹமாஸ் தனது ஆயுத குழுக்களை முழுமையாக நீக்கும் வரை காசாவில் நிலை கொண்டுள்ள இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்காது என இஸ்ரேலின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேல் தனது அனைத்து வகை தாக்குதல்களையும் நிறுத்தி படைகளை முழுமையாக திரும்ப பெற்றால் மாத்திரமே தமது ஆயுதங்களை ஒப்படைப்போம் என ஹமாஸ் அமைப்பு குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன். மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நிமிர்ந்த நடை.

அவாக் பிரதர்ஸோட கார் ஆட் அப்படிங்கிற பாடல் கேட்டிருந்தேன். அவாக் பிரதர்ஸ் மற்றும் ராபிட் மேக் அண்ட் டீம் தான் சேர்ந்து அந்த பாடல் பண்ணியிருந்தாங்க. வேற லெவலான டீம் அவங்க, அவங்களோட ஏராளமான பாடல்கள் எல்லாமே இருக்கு. அடுத்துமே அவங்களோட ஒரு பாடலாம் எடுத்து வைத்திருக்கேன். இது யாரோட பாடலாம் நமக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த பாடலை கேட்காத ஆட்களே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று தாங்க இது. நீங்கள் வந்து நம்ம சிங்கிள்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா என்ன மாதிரியான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் கூட இங்கே வந்து நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அது ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட தமிழ் சாங்ஸ் வந்து உங்களுக்காக கொண்டாந்து நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வந்து விடுமுறை நாள், மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் விடுமுறை நாள் அப்படிங்கும் போது நிறைய டிராஃபிக் ரோடுகளில் இருக்குது, நிறைய பேர் எல்லாம் வாகனங்கள்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் தான் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க, எந்த வீதி விபத்துகளும் உங்களால் ஏற்பட்டக்கூடாது, அதே மாதிரி வேறு எந்த வீதி விபத்துகளும் நீங்களும் சிக்கிறாதீங்க. ஸோ கவனமாக பாதைகளில் பயணம் செய்யுங்க. இந்த மாதிரி பாதைகளில் எப்படியெல்லாம் பயணம் செய்யணும் அப்படிங்கிறத பாடசாலை மாணவர்களுக்கு வந்து அறிவுறுத்தும் வகையில் டேக் கேர் அப்படிங்கிற ஒரு வேலைத்திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்துடன் ஐடி நூலக வலையமைப்பு வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கல்வி வலயங்களுக்கு விஜயத்தினை மேற்கொண்டு அங்கே இருக்க பாடசாலை மாணவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வுகளை தந்துட்டுருக்காங்க. வருகிற மாதங்களிலும் எங்கெல்லாம் செல்ல இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் உங்களுக்கு நாங்கள் தரேன். இப்போ வரப்போது உங்களுக்கு நம்ம அவோக் பிரதர்ஸோட இன்னும் ஒரு பாடல். அவோக் பிரதர்ஸோட சேர்ந்து திவ்யா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கில்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM மக்கள் சூடிய மங்களமே நாடு முழுவதும் 102.2

0: Music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8.
1: Pillanana.
2: சொன்னாசன்
1: உருந்த விட்டே இருக்கின்ற ஓடு மீனோடு என்னன்னா
2: ஓடு மீனோடு உருமீன் வருந்தனுக்கும் காத்திருக்கமாம் கொக்கு
1: கொக்கு என்ன காத்தீங்க
2: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா கொக்கு ஏன் காத்திருக்கு சொல்றேன்
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்
4: நாடு முழுவதும் 102.6

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.

0: மக்கச்செங்கலை அப்படிங்கிற பாடல் கேட்டு வந்திருக்கேன். பாடல் கேட்கும்போது பீட்டை கேட்கும்போது இது நம் நாட்டு பாடல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது நம் நாட்டு பாடல் தான். நம் நாட்டை சேர்ந்த பிரவீன் அவங்க பண்ண பாடல் தான் இந்த பாடல், மக்கச்செங்கலை அப்படிங்கிற பாடல். நீங்கள் மெலந்து கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியோட அளவு ஏற்படுத்துங்க. 0312-275-0301 அல்லது 0312-275-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி மில்லன்னு சொன்னா வசந்தத்தின் பேஸ்புக்கினோடாக இணைந்து கொள்ளலாம். வந்திருக்கிறது யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க
1: சரோஜினி?
0: அப்புறம் புது மாசம் வீக்கெண்ட் என்ன பண்றீங்க நீங்க? வார இறுதியில என்ன பண்றீங்க?
1: இருக்கும்
0: சரி,
1: அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: அனைவருக்காகவும் நன்றி. உங்களுக்காக ராப் சிலோடம் இருந்து கனகா வராங்க.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா.
1: யோகிவியன் நட்சத்திராவோட சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருந்த மடை திறந்து அப்படின்னு ஹிப்ஹாப் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் தமிழ் ஹிப்ஹாப்ஸ்க்கு எல்லாமே ஒரு காட் ஃபாதர் அப்படின்னா அது யோகிவிய தான் சொல்லணும். அவரை தொடர்ந்து தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடங்களுக்கு வந்து நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போவுமே அவரோட சாங்ஸ் அந்த வைப் அந்த அவரோட பவர் பேக்கான அந்த வாய்ஸ் கேட்கும் போதுமே வாவ் இப்படி தான் இருக்கணும் ரேப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவர் கொடுப்பாரு. நிறைய பேர் இப்போல்லாம் ரேப் பண்ணுறாங்க, மாஸான சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஆனால் நமக்கு தான் அது மாஸாக இருக்க மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் த வாய்ஸ். ஒரு மாஸான இருக்கும் மாஸான சாங். இன்றைக்குமே ரஜினிக்கு ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட யோகி பி இறங்கி வந்து பாடினா எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும் இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம். இட்ஸ் ஓகே. இப்போ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அழைப்பில் மேற்கொண்டு பேசலாமலை எங்கள் 0312 2775 0301 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இது நம்ம ஹிட்ஸ். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். ஒலிக்கும் இந்த பாடல் என்ஜிஎம் அண்ட் மெருன் பிரதாப்பின் ஓட ஃபீச்சர் பண்ணி வருது மாய அறிவை. பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்குது நான் தான் சங்கர் புஷ்பராஜ்.

உலகின் நட்சத்திரம் நாடு முழுவதும் 102.6

0: ரொம்ப சூப்பரான நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இட்ஸ் நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. வித்துன் கோபாலோட சினாயா ஷினாயா அப்படிங்கிற பாடல் தான் கேட்டுட்டு வந்திருந்தோம். யூரோப்பை சேர்ந்த ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட், சூப்பரான ஒரு பாடல்கள் எல்லாம் இருக்கு அவரோட. வருகிற வாரங்களிலையும் அந்த பாடல்கள்லையும் தேடி எடுத்து உங்களுக்கு கொண்டாடுறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பேஸ்புக்ல போயிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படிங்கறத நம்ம இட்ஸ் போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணி அப்படின்னு சொன்னா வருகிற வாரங்களில் அந்த பாடல்களையும் தேடி எடுத்து உங்களுக்கு தரத்துக்கு நானும் காத்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில கடைசியா ஒரு காலர் இருக்காங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு யாருன்னு பத்திரம். வணக்கம்.
1: என்ன
0: சம்பந்தமே இல்லாம 5 மணிக்கு யாருக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன சமையல் இது?
1: இறுதி
0: பாடலுக்காக
1: சேர்த்துக்கலாம்.
0: நன்றி மார்க்ரெட்.
1: நன்றி
0: நன்றி. சரி மார்க்ரெட்டோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்ததாக காமெடி கலாட்டாக்காக வராங்க உங்கள் ஜி ஆர். விடைபெறும் நான் பிரேமுடன் சங்கர். போயிட்டு வர மக்களை வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க.

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: நன்றி சங்கர். நேர்களை பொழுது முதல் காமெடி கலாட்டா கேட்கலாம். நேரமே பொழுது மாலை 5 மணி

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: புளியங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரயில் பாதையின் 290 கட்டைக்கு அருகில் ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். காங்கேசன் துறையிலிருந்து மொரட்டுவை நோக்கி பயணித்த ரயிலில் மோதி இவ்விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவத்தில் கனகராயன்குளம்

0: 2020 ஆண்டுக்கு பின்னர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் முதன்முறையாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுடில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் செப்டம்பர் மாதம் இந்தியா செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்விஜயத்திற்கான திகதிகள் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை ஒன்றுக்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சீனாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய நாளுக்கான அனைத்து மணித்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றது. எமது பிரதான செய்தியை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதும் வணக்கங்கள். என்று மக்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் காமெடி கலாக நிகழ்ச்சியை பொழுது முதல் கேட்கலாம். சூப்பரான காமெடிகள் வர இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாடல்களும் உங்களுக்காக தயாரா இருக்கிறது. நல்ல நல்ல காமெடிகளை கேட்டு இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். உங்க வசந்தத்தோடு இணைந்திருங்க. இந்த பக்கம் வாங்க, நான் GR 6 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு காமெடி அண்ட் பாடலை கேட்டுட்டு வரலாம். நீங்க கேட்டுக்கிறது வசந்தத்தின் காமெடி கலாத்தா.
1: சின்ன பல ரெடி பண்ணுறான்.

0: என்னடா இவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு ஏன்டா என்கிட்ட அங்கேயே சொல்லல?
1: சொன்னா வரமாட்டீங்கல்ல?
0: ஷக்கீலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லாம் ஷக்கீலா சைஸே இருக்கானுங்களேடா.
2: பயந்தா வேலைக்கு ஆகாது, பாஞ்சு ஃபைட் பண்ணுங்க.
0: இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்சு எல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுடா. வேணா பத்தடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா?
3: பஞ்ச் எல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அங்க அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க?
0: ஏய் ஆட்டம் அதிகமா இருக்குடா, வந்த விஷயத்த கோபமா பேசிட்டு வேகமா போயிடலாம் மாட்டா?
2: நேராக நேராக, பயம் அதிகமாகும், சீக்கிரமா பேசுங்க.
0: எவன்டா என் தலைவி நமிதா போஸ்டர் மேல சாணி
4: அடிச்சவன்? என்ன பண்ணுவேன்
3: பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல.
0: என்ன
3: எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க?
0: இப்போ
3: அடிச்சு விரட்டுவானுங்க போல.
0: இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா?
1: பாத்துட்டு தானே இருக்கோம்.
0: டேய் அசோக் பில்லர், நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்க தலைவி போஸ்டர் மேல சாணி அடிச்சதுனால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன், வரேன்டா.
4: கூப்பிடுறாங்க
0: நம்மள இல்லடா,
4: நம்மளதான் பாஸ். உன் தலைவி மூஞ்சில சாணி வச்சதுக்கு தான் இவ்வளவு கோபப்படுறியா? இப்ப உன் மூஞ்சில வச்சுட்டேன், என்னடா பண்ணுவ
1: பாஸ்? பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க, வாங்க ஓடிடலாம்.
0: வேணாண்டா, ஓடு நான் விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்கலாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம்.
4: ஐயோ உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க,
0: எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா.
4: ஒரு தடவை காமிச்சா போறால, ஒவ்வொரு தடவை வெள்ளக்கொடிய காமிச்சுனேக்குறானுங்க. நம்ம சாணி எல்லாம் வேஸ்ட் ஆகுதுல, வெள்ளக்கொடிக்கே வேல்யூ இல்லாம போயிடுச்சு. வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம்.
0: என்ன புல்டோசர் எல்லாம் பன்னியன் போட்டுக்கிட்டு வருது? ஏய் ஏண்டா என்ன சுத்துறீங்க? உங்களுக்கு எல்லாம் கேங் வாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாதாடா? உங்களை எல்லாம் நம்பித்தான வெள்ளக்கொடி எடுத்துட்டு வரேன். சமாதான கொடிய பார்த்ததுக்கு அப்புறமும் சண்டை போட்டு
4: விளையாடுறீங்கன்னா
0: உங்க கூட சண்டை போட நான் தயாரா இல்லடா. என்ன நெருங்கி வரீங்க? டச் பண்ணீங்கன்னா எங்க டாடி கிட்ட சொல்லிடுவேடா.
4: ஒரு வார்த்தை கேட்டியாடா? போன வாரம் 10 வயசு பையன் அடிச்சான் சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சண்டைக்கு போல, அவங்க அப்பா என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறான். திரும்பி பார்த்தா என் அம்மோட விட்டுட்டு ஓடி போயிட்டேடா. அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கறியை பூசிட்டேடா.
0: ஆல்ரெடி உன் ஃபேஸ் கறி பூசின மாதிரி தானடா இருக்கு.
4: வாய் மூடுறா, வாயிலே மிச்சு போடுவேன். ராஜப்பா சார், எங்க அப்பா பேர் சின்ன மருதன், அழகான பேரை இவனுக்கு வச்சேன். அத சுருக்கி சைல் சின்னான்னு வச்சிருக்கான்.
0: இப்ப அதுதானடா டாடி ஃபேஷன்.
4: தெரியாம தான் கேக்குறேன், நீ எனக்கு பொறந்தவனோடா?
0: அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா டாடி.
4: அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. ஏண்டா இதே தெருவில் தானே சரவணன் இருக்கான், உங்களோட சின்ன வயசுடா. அவனை பாருங்கடா, எப்பவுமே விபூதியும் குங்குமமா பக்தியும் பரவசமா இருக்கா. உங்களை மாதிரி பொறிக்கு பசங்களுக்கு மத்தியில ஒரு
0: பொறுப்பான நியூ பிரான்ச் ஸ்டார்ட்
4: பண்ணப்பா. போறதும் போற, இந்த வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு.
0: இது வண்டியாடா? இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது, சமாதி வேணா பண்ணலாம். போய் புதைச்சு பால் ஊத்து.
4: வண்டிய சர்வீஸ் பண்றான்னா நமிதா படத்துக்கு பிளாக் டிக்கெட் வித்து பொறிக்கு தின்ற புறம்போக்கு. நீ வண்டிய எட்டி வருகிற
0: டாடி, அறிவிருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு அச்சு ஃபேஸ டேமேஜ் பண்ணிட்டீனா உன் ஃபேஸ் மாதிரி ஆயிடாது. எந்த கேல என்ன சைட் பண்ணுடா. ஹாய் பல்கி,
4: இத வந்தா இன்னொரு பொறிக்கு தின்ற புறம்போக்கு.
5: எனி ப்ராப்ளம்?
0: இவன் தான்டா என்னோட ப்ராப்ளம்.
5: அப்பனங்களே இப்படி தான் இசையா யூத்தோட ஃபீலிங்ஸ் ஏ புரிஞ்சுக்க மாட்டானுங்க.
1: நீ மச்சான் அங்க பாத்தியா, சரவண படம் மாதிரி வர்றான்.
3: அவன் பழம் இல்லடா, பழம் தின்னு கொட்ட போட்டவன்.
0: கரெக்ட்லி செட். இந்த ஏரியாவில நமக்கு இருக்கிற ஒரே எனிமி இவன் தான்டா. இவனை ஃபேஸ் பண்ணாதீங்க, இப்படி ஃபேஸ் பண்ணுங்க. இங்க ஒரு பிளாக் எனிமி, இப்படி டர்ன் பண்ணுங்க.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சொல்லு பக்தா,
1: சாமி உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
0: எதா இருந்தாலும் இங்கே பேசுவோமே.
1: நான் தான் தனியா பேசணும் சொல்றேன்ல.
0: டேய், அந்தால மிரட்டி
1: கூப்பிடலாம்.
0: சரி போ, போய் தொலை.
1: சரிங்க சாமி.
0: பூப்பால் செய்து வைங்கள் வருகிறேன்.
2: புளிப்பால தான் அப்படி சொல்றாரு.
1: சாமி நீங்க தான் என்னை காப்பாத்தணும். சாமி
0: போனதான்,
1: நீங்க தான் எனக்கு ஒரு பதில் சொல்லணும்.
0: நான் பதிலானா?
1: சாமி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சாமி
0: ஏன் இன்னும் இந்த சிறு வயதில் உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை?
1: அதுக்கு காரணம் நான் ஒரு நேர்மையான அதிகாரியா இருக்கிறனாலதான். அதனாலதான் எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும்.
0: சொல்றேன். இப்ப நீ ஒரு திருடனா பிடிக்கிற, அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாமலே அவனை தூக்கி போட்டு அடி அடி அடிக்கிற, அவனுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும். அவன் கொண்டாட்டி ஈபன் டவர் வாங்கி கொடுன்றான், நகை வாங்கி கொடுன்றான், வண்டி வாங்கி கொடுன்றான், பட்டுப்பட வாங்கி கொடுன்றான், இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், டைவர்ஸ் கொடுன்றான். இந்த டாச்சர் தாங்க முடியாது. அவன் நாலு வீட்டு காம்பவுண்ட் எடுக்கிறான். நாலு மனுஷன் தானே.
1: நான் தெரியாம தப்பு பண்ணிருக்கலாம். அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா?
0: அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கிறது. ஒண்ணு இல்லைன்னா போட்டோ குத்த.
1: நான் கம்பீரமா இருக்கிற போலீஸ் அதிகாரி போட்டோ.
0: கம்பீரம் சரத்குமார் மட்டும் தான் செட் ஆகும். நான் சொல்றது செய். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சாந்திலால் பூஷன் கடை இருக்குது. அங்க போயிட்டு குப்தா பாய்ஜன் மாட்டிக்கினு செல்பி போட்டா எடுத்து எல்லா பொண்ணு வீட்டுக்கு அனுப்பு. ஒரே மாசத்துல ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உனக்கு சிக்கும். போ மானிடா.
1: கண்ணை திறந்துட்டீங்க சாமி.
0: வெளி ஊத்துற கண்ணை திறந்துடா. தீர்த்தத்தை பிடி. நாலு பேருக்கு நல்லது செய். நல்லது எல்லாம் உன்னே தேடி வரும். போ போ சார்.
1: சாமி
0: என்ன விட்டு போற பாரியா?
3: சாமியார் கண்ணல ஜோதி கொஞ்சம் கம்மியா தெரியும்.
0: நினைக்கிறேன் குடும்ப.

கடை இருக்கும். டேய் முருகா, டேய் டேய் எந்திரிக்கடா. ஆனா இந்த இடத்தை எங்கேயோ பார்த்திருக்குமே. ஆத்தாடி, இது வட்டியோட தோட்டமாச்சே. நம்மள தூக்கிட்டு வந்துட்டாங்களா? டேய் டேய் நல்லா சிக்கிக்கிட்டா. டேய் முருகா, டேய் உன்னை அப்படியே கொன்னே அப்படிவேன். உன்னை நம்பி நம்பிதாடா இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்க. ஐயோ பேசாதீங்கடா, பேசாங்கன்னு கேட்டாங்களா? நல்லா தூங்குறாங்களா? டேய் டேய் எந்திரிடா. டேய் தக்காளி, டேய் டேய் டேய் எந்திரா, எந்திரிக்கடா, எந்திரிக்கடா. ஐயோ டேய் டேய் ஆட பாவி, சரக்கு வாங்கி கொடுத்த பாவத்துக்கு ஒன்னும் எந்திரிட்டு வந்துட்டாங்களாடா. ஐயோ இப்ப என்ன பண்றது? வட்டியோட கையில சிக்கணும்னா நம்மள சட்னி ஆக்காம விட மாட்டேன். டேய் எந்திரிங்க. இவங்க இன்னைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும், இவங்க கையில சிக்கணும் நம்மள அப்படியே என்ஜாய் பண்ணிடுவாங்க. எப்படி அது மாட்டாம போயிடணும்டா சாமி. கடவுளே கடவுளே, வந்தாச்சு வந்தாச்சு.

தெரியலையே. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நன்றிக்கா. ஒரு வழியா ரோட்ட பார்த்தாச்சு. முன்னாடி எவனு வர்றானா?

0: யோ, ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, வண்டி ஏறியா?
1: எங்க இருந்தா வர?
0: என்னடா எல்லாரும் எங்க போறேன்னு கேப்பாங்க, புதுசா கேக்குற. வண்டி ஏறா?
1: எங்க இருந்தா வர?
0: முதல்ல வண்டி ஏறா சொல்றேன்டா.
1: எங்க இருந்தா வர?
0: ஐயோ, வட்டி வரத வீட்டுல இருந்து வரீண்டா.
1: போதா வராது.
0: ஏன்டா
1: வராதுங்கறல?
0: மோதல வண்ட தரீண்டா, வண்டி
1: இருக்கு வராதுரா.
0: ஐயோ, டேய் டேய், நீ வராத போடா, எனக்கு பஸ் இருக்குடா. ஹோல்ட் இட், ஹோல்ட் இட, ஹலோ நிப்பாட்ட.
2: அடிமீலுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க.

0: அட்மிஷன் எடுக்கிற எங்கன்னு இருக்கு.
1: இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்ப.
0: எங்க நான் பாதி கைய காணா?
1: நான் தான் டயத்துக்கு போல, நீனாவது டயத்துக்கு போ.
2: புது வரவு போலீஸ் பாண்டி.

0: என்னடா சொன்ன, இவன் இப்படி ஓடுறான்?
1: மாப்ள, அவன் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல, பட் நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சு போச்சு.
0: என்னன்னு?
1: பக்கத்துல பெருமாள் கோவில பொங்கல்
2: போறாங்க.
0: நாங்களே கைல கட்டிட்டு
1: வித்தியாசம் தெரியாம
0: பேசுறானே.
3: ஆனா பிராந்தி கலவரத்துல பிரச்சனை வந்தது இப்பதான் பாக்குறேன். ஒரு ஆக்ஷன்.
4: தேவையற்ற கலவரங்கள் நடப்பதால் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடுமா?

0: ஏடா மறந்து போய் மாரியம்மன் கோயில படுத்துட்டோமா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
1: ஸ்டாப் ஸ்டாப். இளம் பெண்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு இந்த கொலவெல்லாம்?
2: தம்பி, இந்த ஊர் எம்எல்ஏ செய்ய முடியாதத, இந்த ஊர் கவுன்சில் செய்ய முடியாதத, நீங்க ஒருத்தரா இருந்து சுத்துவட்டை கிராமத்துல இருக்கிற எல்லா மதுபான கடைகளையும் மூட வச்சுங்க பாருங்க. அதுக்குதான் தம்பி இந்த மரியாதை.
0: உங்க சந்தோஷத்துக்கு காரணம் நான் இல்லங்க. இதோ இருக்கானே இந்த உத்தமன் தான். இவன் ரத்தம் சிந்தினதுனாலதான் எல்லாம் நடந்தது.
3: ஒரு குக்கிராமத்தையே குஜராத்
4: கடையெல்லாம் மூடினதுனால ஒரு பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்டு மேல காதல் வந்திருக்கு. இது நல்ல விஷயம் தானே? இதுல பிரச்சனையே இல்லையே.
0: காதலே இப்பதானங்க ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தானே பிரச்சனை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
1: பேங்க்ல அமௌண்ட் டிரா பண்ணிட்டு போலான்னு வந்தேன். யார் ஆவே மாப்பிள்ள? யாள் வளர்மதி வீட்டுல பிரச்சனை ஆச்சுடா. இன்னைக்கு ஊரை விட்டு ஓடியலான்னு முடிவுல இருக்கும்டா.
0: காலையில தானடா லவ் பண்ணவே ஆரம்பிச்ச.
1: உண்மையான காதலுக்கு ஒரு கால்சிட்டு போதும் மாப்பிள.
0: இங்க வர்ற மைக்கு டீல நினைஞ்ச பொண்ணு, திடீர்னு கிடைச்ச பொண்ணு, ரொம்ப நேரம் தாங்காது, எப்ப வேணாலும் பிச்சுட்டு போறோம், பாத்து நடந்துக்க மாப்பிள.
1: கொசுக்குன்னு கிடைச்ச பொண்ணு, போலீஸ் கையில இருக்கிற கண்ணு, ரொம்ப பவர்ஃபுல் மாப்பிள. உனக்கு தான் ரைமிங் பேச தெரியுமா? எனக்கும் தெரியும். உங்க பார், இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு வளர்மதி ஊர்ல இருக்க தேரடி விதி இல்ல, அங்க வந்து நிப்பா. நீ அவளை கூட்டிட்டு ஓடிடுறா. இல்ல, கூட்டிட்டு வந்துடுறா. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. பிளீஸ்டா.
0: அதெல்லாம் முடியாதா?
1: நீ மட்டும் இந்த காதலை சேர்த்து வைக்கல, நாளைக்கு எங்களை உயிரோட பாக்க முடியாது. டே டே, நான் அண்ணன் நயன்தாராவே காஜல் அகர்வாலியா கரெக்ட் பண்ணிட்டேன். வாஸ்து மீன் வாயு மாதிரி ஒரு வாயு, அதுவும் வாலண்டரியா வந்து வலையில விழுந்திருக்காடா. டே, இந்த ஆப்பரம் மிஸ் பண்ணிட்டேனா அடுத்த ஆப்பரம் எனக்கு கிடைக்காதரா. டே பிளீஸ்டா. டே டே டே, நீ யோசிச்சு பாரு, இதே குளத்துல உனக்கு அப்ப 2 வயசு இருக்கும்.
0: ஆமா, உனக்கு 2 வயசு தான், என்ன சொல்ல வர?
1: ஆனா உனக்கு மட்டும் நீச்சல் தெரியாது.
0: எப்பா நிறுத்துறவன் புராணத்தை? அந்த பொண்ணு நைட்டு கூட்டு வந்து அவ்வளவுதானே? கூட்டு வந்து தொலைக்கிறேன்.
1: இந்த சின்ன பயலுக்கு நான் என்ன பண்ண போறேன் மாப்பிள்ள?
0: யாருமே காணோம்.
1: இப்பதான்டா போன் பண்ணா, வீட்டை விட்டு கிளம்பிட்டாலாம். நீ அதே தெருல பாத்துக்கிட்டே இரு, வந்துருவா.

0: வயசு ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு.
1: ஆமாடா, என்ன விட ரெண்டு மூணு வயசு ஜாஸ்தி தான்.
0: ரெண்டு மூணு வயசா? ரெண்டு மூணு தலைமுறையா வித்தியாசம் வரும் போல இருக்கா?
1: காதலுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். பொறாம புடிச்சவனே கூட்டிட்டு வா. டேய், வர்றப்ப தேவையில்லாம மனச அலபாய விடாத. அவ உனக்கு தங்கச்சி முறை வேணும்.
0: எது? ஏன் தங்கச்சியா? செருப்பால் அடிப்பேன். நாளைக்கே பால் ஊத்துற மாதிரி இருக்கா இவன். என் தங்கச்சியா?
1: பரவாயில்ல, வாழ்ந்து அவ கூட தான் வாழ்வேன்.
0: விதி யார விட்டது?

0: மக்களாகிய நீங்கள் ரெஜினாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? வாயை திறந்து கூறுங்கள்.
1: சம்மதம்.
0: ரெஜினா ஆகிய நீங்கள் மைக்கேலை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா?
2: அந்த வெத்தலைய முழுங்கிட்டு சொல்லி தொல.
0: சீக்கிரம் ரிங்க மாத்திட்டு இடத்த

0: கையில பண நகையெல்லாம் இருக்குது, யார் நோட்டம் பொறுத்துனா கூட்டிட்டு போ.
1: என்ன
0: ரோசன பண்ணுத,
2: குத்தணும்னா எப்படி குத்தணும் தெரியல,
0: மா குத்து, மஞ்ச குத்து, பூ குத்து, புள்ளையார் குத்துன்னு இப்படி புடிச்சு
1: பாட்டு.

0: ஏ மைக், நாங்க ஸ்டேஷன் வந்துடா, நீ எங்கடா இருக்க?
1: தேங்க்ஸ் ராமப்ள, நான் கியூலாண்டா நிக்கிறேன், வந்துடுடா
0: சீக்கிரம் வாடா.
1: ம், சரிடா.
0: பெரிய இடத்துல வசதியா வாழ்ந்த பொண்ணு மெட்ராஸ்ல போய் 2000 ரூபா வாடகையில அதுவும் ஆஸ்பிரா சீட்டு போட்ட வீட்டுல குடும்பம் நடத்த போறீங்க. ஏற்கனவே அங்க அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்த வேற இருக்கேன், நடுவுல ஒரு சின்ன துணியா, அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டை. நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறத அந்த ஃப்ரெண்டும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வாடகை கொடுக்கலாம் குடுமையா புடிச்சு கேக்குமா.
2: ஏண்டா 3 மாசம் ஆகுது வாடகை தத்து குடுக்க, உனக்கெல்லாம் ஒரு குடும்பம் ஒரு பொண்டாட்டி பானம் கட்டவனே.
3: எப்படியாவது வாடகை கொடுத்துரு, தயவு செய்து கிட்ட மட்டும் வந்து பேசாத.
2: என்னது
3: ஒண்ணு இல்லக்கா, ஒரு 1 ஹவர் டைம் கொடுங்க ஹவுஸ் ஓனர், என் பொண்டாட்டி கம்மலை வித்தாது வாடகை கொடுத்துறேன்.
4: யாரு
0: சொல்றா மைக்க?
3: மாப்பிள, திடீர்னு டிக்கெட் விலை ஏத்திட்டாங்க, ஒரு 20 ரூபா கம்மியா இருக்கு, வந்து கொடுத்துட்டு போறியா?
0: அப்படியா, சரி இரு வரேன்.
4: என்ன
0: டிக்கெட் எடுக்க 20 ரூபா குறையதான், நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன்.
3: வளரு, நம்மளால வழி அனுப்ப வந்திருக்காங்களா?
4: என்னால உங்க கூட வந்து கொசு கடியில கஷ்டப்பட முடியாது.
3: வாங்கிக்கலாம் வளரு.

0: பழனி.
1: பழனி, எங்க போன?
0: இளையமுத்தூர்.
1: இளையமுத்தூர்.
0: பேலன்ஸ்?
1: பேலன்ஸ் இங்க வாங்கி வந்துரும்.
0: நாங்க பேசிக்கிறது இல்ல.
1: பேசலன்னா ஊர்ல வேண்டியதா சொல்லி வாங்கிக்க. பேச மாட்டேங்கல. டிக்கெட் டிக்கெட்.
2: சென்னை
1: சென்னை. புரியல.
2: சென்னை சென்னை மெட்ராஸ்.
1: இந்தா 450 ரூபா கொடு.
2: ஓ, இந்த பஸ் சென்னைக்கு வேற போகுமா?
1: தெரியுது இல்ல. அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேக்குற? என்ன வெண்ணைக்கு கேக்குற?
2: சும்மா ஒரு விளையாட்டு.
1: ஓபனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? ஓட்டாண்டா.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
4: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
5: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட்ஸ் டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக. தேசிய செயற்பாடு.

0: இருக்கியா சார்? செவனேன்னு ரோட்ல சுத்திக்கிறவனை கூட்டி வந்து இப்படி சேர்ல உட்கார வச்சு அடியில வயரலாம் சொல்லியிருக்கீல, என்ன விஷயம்? என் உடம்புல இருந்து எதுவும் கரண்ட் எடுக்க போறீங்களா, இல்ல இது பவர் ஸ்டேஷனா?
1: கோழி வேஷம் போட்டுக்கிட்டு கோயில சுத்திட்டு இருந்த வேண்டிதானே, என்னடா பேசாம இருக்க?
0: நீங்க தான் பேச வந்த உசுன்னு சொல்லி ஆப்பிட்டீங்களா சார், அப்புறம் எப்படி பேசுறது?
1: இப்ப சொல்லு.
0: சொல்றேன் சார், அது வந்து ஒரு பன்னாட கொடுத்த ஐடியாவில போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. அந்த டிரெஸ்ஸுக்கு நான் இன்னும் தைய குழி கூட தலையில அந்த டெய்லர் வெறி குண்டு தேடிக்கிறதுக்கா சார்? இதுதான் உண்மை.
1: நீ உண்மைய சொல்லல, உன் பட்டைய கலப்பிடுவேன்
0: சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு மூணு செகண்ட் உத்து குறுகுறு குறுகுறுனு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ்.
1: இவனுக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க
0: சார். என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார்.
1: தூக்கி அவனை.
0: ஐயோ, ஆள் பல்கா வர இருக்காரு. அதுக்கு மேல
2: ஓபன் பண்ணு.

0: ஏய் எங்க மரம்?
1: என்ன சார்
2: நீங்க
1: ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார், இப்ப தனியா தெரியுமா இல்லையா சார்? ஒண்ணுக்கு போறேன் சார்.
2: ஐயே டேய்
1: சாரி சார்.
2: அவனை தூக்கி நிறுத்தி கட்டாயால குத்தி கேளுங்க.
1: நீங்க இந்த விளாவில குத்துக்க லாஸ்ட் அப்படி குத்துல நீங்க நிப்பாட்டு அப்படி மழை தண்ணி அடிங்க அப்படி நிப்பாட்டு அப்பா இப்ப எடுங்க.
0: என்ன நடக்குங்க?
1: அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஆறு மாசமா ஒரே கல் அடப்புங்க. நானும் எவ்வளவு ஆயிரக்கணக்கில் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏற்ற நங்கில குத்தனா பாத்தீங்களா, அதுல கல்லடப்பு கிளியர்.
3: சார் நம்ம ஆபீசிய கக்கூஸ் ஆகிட்டா சார்.
2: இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க.
1: இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன, யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். ஆமா இப்ப எல்லாம் உங்க பனிஷ்மெண்ட் ட்ரீட்மெண்டா மாறுது ஏன் அப்படி?
2: டேய் பேசாம
4: போயிடுறான். பாடலோடு நானும் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்து நீங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். விடுமுறை கொண்டாட்டத்தின் ஊடாக விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை தோத்து வழங்க இப்பொழுது உங்களுடன் ஆனந்தி. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, நான் போயிட்டு வாரன். இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை கூறி விடுபெறும் நான் ஜி ஆளுத்தரும் வசனித்து.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நிற வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா விடுமுறை நாளில் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0

0: என்ன செஞ்சிட்டு பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க கல்யாணி?
1: தனலட்சுமி, அப்பா சண்முகம், அண்ணா சத்யராஜ், அண்ணி சுபாஷினி, மருமகள் தாரணி, கணவன் ராஜா, மகன் பிரணவ்,
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி.

0: கதையை கண்டேன் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஒரு சுப்ரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினோடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எங்க இருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலிப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: வீட்டுல
0: எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: இந்நேரம் எங்களோட தங்கச்சி சசிமா காம்பா, நானா அப்துல் மஜி, அருள்மொழி, அசுல்தீன் நூர்ஜஹான், ராசு மற்றும் உங்களுக்கு சேர்த்து நல்ல பாட்டு போடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மட்டும் உங்களை பேச கிடைச்சதுக்கு.
0: சரி சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013, இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அடுத்தும் கூட ஒரு சுப்ரான பாடல் வருகிறது உனக்கும் எனக்கும் திரைப்படத்திற்காக.

0: கிளியக்கா குயிலக்கா அப்படின்னு சொல்லி ஜி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் உதித் நாராயணன் அவரோடு இணைந்து சுஜாதா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இனி அன்பான ராம்பாடையிலிருந்து ஜெயகாந்த், எப்படி இருக்கீங்க?
0: ஜெயகாந்த் வணக்கம். ஜெயகாந்த் அன்பான வணக்கம், நான் சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி சரி சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ஜெயகாந்த்?
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காக, முக்கியமா உங்களுக்காக கேப்போம். வாய்ப்பு தந்தனே, நன்றி, வணக்கம்.
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாகவும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். ஆய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் கந்தலாயிலிருந்து கே ஒய்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், மும்தாஜ் பேகம், பரிதா மற்றும் சர்தார் டாக்டர் விஸ்வநாதன் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பொன்மாலை பொழுது வணக்கங்கள் ஆனந்தி அப்படின்னு சொல்லி பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பெரிய நீலாவலையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா, நான் அங்கவல்லையிலிருந்து கிருஷா, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. நன்றி கிருஷா. அதே நேரம் பாத்தீங்கன்னா, ஆய் அக்கா அன்பான மாலை நேர வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி புஷ்பா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா மாலை நேர வணக்கம், மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை ட்ரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஹாய் மேடம், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நன்றி நீஷா. அதே நேரம் பன்னிபுரம் மணிகண்ட நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் முகமட் ஹனி நிகழ்ச்சியோடு இணைந்து குட் ஈவினிங் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, இன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல் இது வேல் திரைப்படத்திற்காக.

0: கலப்புரை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:37.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா, கொக்கு ஏன் காத்திருக்கு என்று சொல்றேன்.
3: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் காலை 10 மணிக்கு, இது நம்ம தியேட்டர்.
0: தொட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கலந்தும் தாளாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: பறக்குதா
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
2: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை டாப்ஸி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரு? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்? விஸ்வநாதன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க விஸ்வநாதன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இந்து கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அக்கறைப்பற்று பொப்டேல இருந்த இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி வெள்ளவத்தையில இருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆனந்தி நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேர வணக்கம் சகோதரி, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி வரலட்சுமி கொட்டேனாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான மாலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பொத்துவிலிருந்து ஜமால்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: 102.8.
1: ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் வசந்தத்தின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: 20 வருடங்களின் பின்னர் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கத்தை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த ருமேஷுக்கு ஜனாதிபதியிடம் இருந்து பாராட்டு. கடலில் மிதக்கும் கொள்கலன்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு மீனவர்களுக்கு அறிவுரை. பிரதேச நிர்வாக பிரிவு அபிவிருத்தி அலகாக மாற்றம் பெற வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. அஸ்விஸ்ம நிதி மோசடியில் ஈடுபட்ட நோர்வூர் பிரதேச செயலக பெண் அதிகாரிகள் இருவர் கைது. அல்ஜீரியாவில் பஸ் விபத்து, 25 பேர் பலி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். பிரதேச நிர்வாக பிரிவை அபிவிருத்தி பிரிவாக மாற்றுவதற்கான திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்களின் பெரும்பாலான பிரச்சினைகள் வருடக்கணக்கில் நடைமுறையில் உள்ள நிர்வாக முறைகளினால் தீர்க்கப்படவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் அமைச்சின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. 2026

₹56 மில்லியன் அதிக புனராவர்த்தன செலவின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அதன்போது ஆராயப்பட்டது. அரசு நிறுவனங்களின் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பிலும் விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களின் ஊடாக பொதுமக்களுக்கு வழங்கும் சேவைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக வழங்கக்கூடிய சேவைகள் தொடர்பில் எதிர்வரும் ஒரு சில மாதங்களில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வஸ்ம கொடுப்பனவில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நோர்வூர் பிரதேச செயலக அதிகாரிகள் 2 பேர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2025 இதுவரையான காலப்பகுதியில் 2 பெண் சந்தேக நபர்களும் 21,89,500 ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்குவதில் இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் தொடர்பில் நோர்வூட் பிரதேச செயலகத்திற்கு தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளரின் ஆலோசனைக்கு அமைவாக உள்ளக கணக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உடன் அமலுக்கு வரும் வகையில் குறித்த 2 சந்தேக நபர்களுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்டது. ஒரு பெண் அதிகாரி அம்பகம்புவ பிரதேச செயலகத்திற்கும் மற்றைய பெண் அதிகாரி தலவாக்கல பிரதேச செயலகத்திற்கும் மாற்றப்பட்டிருந்தார். நோர்வூர் பிரதேச செயலாளரினால் குறித்த இருவருக்கும் எதிராக ஹட்டன் விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு அளித்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 மற்றும் 33 வயதுடைய குறித்த இருவருக்கும் மேலதிகமாக 2 சந்தேக நபர்கள் உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். வடமாகாண சுற்றுலா வேலை திட்டம் முதலீட்டு வாய்ப்புகள் வர்த்தக செயற்பாடுகள் என்பவற்றை விரிவுபடுத்துவதற்காக பலாலி விமான நிலைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பலாலி விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு அமைவாக அபிவிருத்தி செய்யும் நோக்கில் அதன் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டு அதனை ஆராய்ந்தார். அபிவிருத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திட்டமிட்ட வகையில் அவற்றை பூர்த்தி செய்வது கட்டாயம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான பயணங்களை அதிகரிப்பதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளும் நோக்கில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். எஸ்இடிசி விசேட ஊடகவியலாளர் செயலமர்வு பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தலைமையில் இடம்பெற்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகளை சரிசெய்து நாட்டின் சகல பகுதிகளுக்கும் ஒரே வகையில் செயற்படுத்தக்கூடிய நிலையை தற்போதைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக பிரதியமைச்சர் அதன்போது சுட்டிக்காட்டினார். சட்டம் சகலருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுவதோடு இனவாதமற்ற அரசியல் கலாச்சாரம் நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக பிரதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஊடகவியலாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய நலன்புரி விடயங்கள் மற்றும் சட்ட ரீதியிலான மறுசீரமைப்புகள் தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டார். ஊடகவியலாளரின் தொழில்துறை உரிமைகளை பாதுகாப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன மேலும் தெரிவித்தார். தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியினால் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழை மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய காலநிலை இன்றைய தினமும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய தினம் நாட்டின் மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். நேற்றைய நாளில் கேகாலை மாவட்டத்தின் புளொத்போபிட்டிய பிரதேசத்தில் 136.5 மில்லிமீட்டர் அதிக கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மாலிம்பட பிரதேசத்தில் 115.5 மில்லிமீட்டரும் மஸ்கலிய பிரதேசத்தில் 117.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பொத்தியில் வரையான கரையோரத்தை அண்மித்த கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்

0: கூறியுள்ளது. சிறிய மற்றும் ஒருநாள் மீன்பிடி படகுகள் யாழ்ப்பாணத்திலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிக்குள் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தற்காலிக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் காற்றின் வேகம் அதிகரிப்பதோடு யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகள் மிகுந்த கொந்தளிப்பாக காணப்படும். குறித்த கடற்பகுதிகளுக்கு செல்வதை மீனவர்களும் கடல்சார் சமூகமும் தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலுக்கு சென்று மீன்பிடி படகுகள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டுமென மீனவ மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்த ககவத்த அறிவுறுத்தியுள்ளார். நேற்றிரவு முதல் மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் அடைமழையினால் பொல்குல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் 3 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளன. அதனூடாக 17,200 கன அடி நீர் செக்கனுக்கு விடுவிக்கப்படுகின்றது. கிடைக்கப்பெறும் மழை வீழ்ச்சிக்கு அமைவாக வான்கதவுகளை திறக்கும் அளவு மாற்றம் பெறுமெனவும் அது குறித்து தாழ்நில பகுதிகளில் உள்ளவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென நீர்த்தேக்க பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையினால் விபத்துக்குள்ளான மீன்பிடி படகில் இருந்த மீனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அது குறித்த ஆலோசனைகள் கடற்படை மற்றும் விமானப்படையினருக்கு பிரதியமைச்சர் ரத்ன கமகவினால் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடல் கொந்தளிப்பாக காணப்படும் நிலையில் விபத்துக்குள்ளான படகுகளில் இருந்த மீனவர்களை மீட்பதற்கான கூட்டு தேடுதல் நடவடிக்கைகளை கடற்படையினரும் விமானப்படையினரும் இணைந்து முன்னெடுத்துள்ளதாக கடற்றொழில், நீரியல் வள மற்றும் கடல்வளங்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. நேற்றிரவு கடற்பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதற்கு முன்னர் பயணித்த மீன்பிடி படகுகளே விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும், சிலாபத்திலிருந்து தொழிலுக்கு சென்ற 2 படகுகள் காணாமல் போயுள்ளதாகவும், நீர்கொழும்பிலிருந்து சென்ற 2 படகுகள் விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அவற்றில் ஒரு படகு கற்பாறையில் மோதி முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு மீனவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் கரையொதுங்கியுள்ளது. இந்நிலையில் வளிமண்டலவியல் அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயற்படுமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மாலைதீவிலிருந்து கொழும்பு துறைமுகம் நோக்கி வருகை தந்த வர்த்தக கப்பல் ஒன்றிலிருந்து 17 கொள்கலன்கள் கடலில் வீழ்ந்துள்ளன. குறித்த கொள்கலன்கள் கடலில் மிதந்து வரும் நிலையில் குறித்த கொள்கலன்களில் மீன்பிடி படகுகள் மோதி விபத்துக்குள்ளாகும் அபாயம் காணப்படுகின்றது. அது குறித்தும் அவதானத்துடன் செயற்படுமாறு பிரதியமைச்சர் ரத்ன கமகே குறிப்பிட்டுள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: அல்ஜீரியாவில் இடம்பெற்ற பஸ் விபத்தொன்றில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். அல்ஜீரியாவின் தலைநகரில் இருந்து கிழக்கு பகுதியில் உள்ள கரையோர நகரமான ஃபோமடஸ் பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 25 பேர் உயிரிழந்ததோடு 44 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. அல்ஜீரியாவில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தொன்றில் 18 பேர் உயிரிழந்ததோடு டிசம்பர் மாதத்தில் இடம்பெற்ற விபத்தொன்றில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடத்தில் மாத்திரம் வாகன விபத்துகளினால் 3,838 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், 37,000 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் அல்ஜீரியாவின் வீதி பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா யுரான் யுத்த நிலைமை மேலும் உக்கிரமடைந்து இரு தரப்பினரும் பரஸ்பர தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். ஈரான் இதுவரை நினைத்துக்கூட பார்க்காத பலத்த தாக்குதல்களை மேற்கொள்ள அமெரிக்கா தயாராகியுள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதல்களை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடிப்படை கட்டமைப்புகள் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் யுத்த குற்றமாக கருதப்படும் என மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஆலோசனை அமைப்புகள் என்பன தெரிவித்துள்ளன.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டுக்கான பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். 20 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு பொதுநலவாய போட்டிகளில் தங்கப்பதக்கம் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ருமேஷ் தரங்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் ஸ்காட்டிஷ் டவுன் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற ஈட்டியெறிதல் போட்டியில் ருமேஷ் தரங்க தனது 2வது முயற்சியின் போது 89.75 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் 6வது தங்கப்பதக்கம் இதுவாகும். இறுதியாக 2006 ஆண்டு ஜித்தனா விதானகே பழுதூக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். அதன் பின்னர் 20 வருடங்கள் கடந்து ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கத்தை வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளார். 2021 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் இராஜ் சோப்ராவுக்கு இம்முறை வெள்ளிப்பதக்கமே கிடைத்தது. மேலும் இந்தியாவின் யஸ்வீர் சிங் வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றுக் கொண்டார். இம்முறை பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை 2 பதக்கங்களை பெற்றுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற பெரா பரிதிவட்டம் எறிதல் பிரிவில் பாலித்த பண்டார வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். இந்நிலையில் தங்கப்பதக்கத்தை வென்ற ருமேஷ் தரங்க இலங்கையர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்தார். இந்நிலையில் பொதுநலவாய போட்டிகளில் ருமேஷ் தரங்க வெற்றி கொண்ட தங்கப்பதக்கம் நாடு எதிர்பார்க்கும் பொன்னான கனவு என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது பேஸ்புக் பக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சன் மிஷன் ஒலிம்பிக் 2028 வேலை திட்டத்தின் 1வது அபிவிருத்தி குழுவில் உள்ள வீரராக ருமேஷ் தரங்க பெற்றுக்கொண்ட இந்த சர்வதேச வெற்றி 2028 ஆண்டு ஒலிம்பிக் கனவுக்கான மைல்கல் என விளையாட்டுத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டி ரமேஷ் தரங்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 20 வருடங்களின் பின்னர் இலங்கையின் தேசிய கீதத்தை வெற்றி மேடையில் ஒலிக்க செய்த அபிமான சந்தர்ப்பம் எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ருமேஷ் தரங்கவின் அர்ப்பணிப்பு, தொடர் உழைப்பு மற்றும் நாட்டுக்கான போராட்டம், இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் பங்களிப்பு 2028 ஆண்டு ஒலிம்பிக் மேடையில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகட்டும்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: 20 வருடங்களின் பின்னர் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கைக்கு தங்கப்பதக்கம். தங்கப்பதக்கத்தை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்த ருமேஷுக்கு ஜனாதிபதியிடம் இருந்து பாராட்டு. கடலில் மிதக்கும் கோள்கலன்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். பிரதேச நிர்வாக பிரிவு அபிவிருத்தி அலகாக மாற்றம் பெற வேண்டும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. எஸ்விஸ்ம நிதி மோசடியில் ஈடுபட்டு நோர்வூட் பிரதேச செயலக பெண் அதிகாரிகள் இருவர் கைது. அல்ஜீரியாவில் பஸ் விபத்து, 25 பேர் பலி. இத்துடன் வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: வணக்கம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 3064வது அத கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 21, 30, 44, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்களாக 21, 30, 44, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,08,82,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,07,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,950வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 39, 45, 54, 56 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 39, 45, 54, 56 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,73,87,240 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 86 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,399வது சனிதலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 20, 26, 46, 80. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 20, 26, 46, 80. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பின் விசேட இலக்கங்களாக 5, 1, 2, 2, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 5, 1, 2, 2, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,23,600 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,14,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,238வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 14, 36, 38, 42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 14, 36, 38, 46 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 62,65,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,28,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,414வது கப்ருகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 17, 23, 37, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜி சூப்பர் இலக்கம் 14 வெற்றி இலக்கங்களாக 17, 23, 37, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,47,68,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,77,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,068வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 6, 42, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 42, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 37,11,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 9,72வது சுபிரிதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 3, 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 3, 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 61,11,180 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,54,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 446வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 0, 8, 9, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,45,760 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: முருகன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0311 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரமேஷ்குமார்.
0: எப்படி இருக்கீங்க ரமேஷ்குமார்? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வீட்டோட இருக்கிறீங்க. இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியில போனீங்களா? வீட்டுல இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. வசந்தம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, சாப்பிட்டீங்களா இல்ல டீ குடிச்சீங்களா? எப்படி?
1: டீ குடிச்சாச்சு, இன்னும்
0: சாப்பிடல. இனிதான் சாப்பிடணும். இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல? என்ன சமையல் இன்னைக்கு வீட்டுல?
1: மரக்கறி.
0: மரக்கறி சமையல். சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: வாழ்த்து சொல்லலாமா?
0: சொல்லுங்க. கண்டிப்பா.
1: பாண்டியவன் கலைமதி தம்பதிகளின் செல்வாப்புதாய் நிவேதிகா அவர்கள் 9வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற.
0: யாரெல்லாம் வாழ்த்துறீங்க?
1: அப்பாவான காண்டி கரடாவதி, அப்பாவான காண்டிவன், கலைமதி, பெரியப்பா, பெரியப்பாவோட பிரபலாஸ் குடும்பம், அண்ணாவான பரீசன், சரோதரன், கரணியனும், அக்கா அக்கியா, சுவிச்சா, ரேணிகன், சபரிசன் மற்றும் ரமேஷ்குமார் குடும்பம், சுஜீவன் குடும்பம், சுஜீவன் குடும்பம், அம்மப்பான நரேகர், அம்மப்பான சார்கியம், மணிகிரன் குடும்பம் மற்றும் மருவம்பளவு ஐயாத்தோட குடும்பம், சுந்தரம் குடும்பம், அவருக்காகவும் சொந்த நாளுக்காக நல்ல ஒரு பாட்டு தாருங்க.
0: சரி, அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு நிறைய சொந்தங்கள் இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இனியும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரிம்சான் வேறுவலையிலிருந்து ரிஸ்வான் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். அழுதமுலையிலிருந்து சிவா சர்மா மற்றும் பவானி ஐயர், அப்சர் மற்றும் அவீரா ருசி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் மீட்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடும் உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றி ரவி. அதே நேரம் இதமான இரவு நேர வணக்கம், நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி லிந்துள்ள எஜின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் ஆனந்தியக்கா, அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினாவிலிருந்து லிலிதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அன்பான இரவு நேர வணக்கம், இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆனந்தி சிஸ்டர் என்று சொல்லி கொட்டகலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றி சந்தானம். இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது.

0: உலகின் நட்சத்திரம்
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகை டாப்ஸி. ஒலிக்கும் பாடல் இது ஆடுகளம் திரைப்படத்திற்காக.

இசை உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடு போட்டார். 55 சங்கீதம் 22 வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பரீட்சை இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: எப்போ திடீர்னு எதையாவது பண்ணாதான் நமக்கு குழப்பம் இருக்கும். எல்லாத்துக்குமே பயிற்சி தேவை பேரப்புள்ள.
0: என்ன பயிற்சி சொல்லித்தாங்களே?
1: சரி, இந்தா தாத்தா போன். இந்த போன்ல இப்ப டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்னு டைப் பண்ணி 0722-456-621 அனுப்பணும்.
0: அப்படி அனுப்புனா
1: இலவசமா சிறுவர்களுக்கான வேத பாடத்தை தபால் மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம்.
0: நிஜமாவா?
1: ஆமா. இத கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கிகளே, இப்பவே உங்க அப்பா அம்மா போன்ல டைப் பண்ணுங்க, சிறுவர்களுக்கான வேத பாடம்.

0: வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். அப்பா, அப்பா, சொல்லு ராஜா. அப்பா, குட் மார்னிங். என்ன ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு அப்பாவுக்கு குட் மார்னிங் எல்லாம் சொல்ற? என்ன வேணும்? அப்படி இல்லப்பா, எல்லா நாளும் குட் மார்னிங் தான். ஆனா இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு தோணுச்சு.
1: அது ஏதோ சொல்லுவாங்க, காரியம் நடக்கணும்னா குட் மார்னிங் கூட கிடைக்குது. எனக்கு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு ஏதோ என்கிட்ட வேலை ஆகணும் அப்படிதானே?
0: சரியா சொல்லிட்டீங்கப்பா.
1: நான் உன் அப்பா இல்லையா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. சொல்லு, என்ன வேணும்?
0: அப்பா, எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது.
1: அவசரமா பணமா? போன வாரம் தான் பிசினஸ்ல ஏதோ லாஸ் ஆயிடுச்சு, அதை ஈடுகட்டணும்னு என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிக்கொண்ட. அதுக்குள்ள என்ன மறுபடியும் அவசரம்? பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா?
0: பிசினஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஏதோ நீங்க பணம் தந்தபடியா கொஞ்சம் கடன்களை முடிச்சுட்டு இப்போ பிசினஸ் கொஞ்சம் நல்லபடியா போகுது.
1: அப்புறம் வேற எதுக்கு உனக்கு பணம்?
0: அப்பா, என் நண்பர்களை பார்க்க போகணும், அதுக்கு தான் என் கையில பணம் இல்லை.
1: நண்பர்களை பார்க்க போறதுக்கு உனக்கு அவ்வளோ பணம் தேவையில்லையே. எங்கேயாவது நீங்க சந்திச்சு பேசுவீங்க, அப்ப ஏதாவது வாங்கி சாப்பிடுவீங்க, இல்லைன்னா டீ குடிப்பீங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? எனக்கு புரியல.
0: இல்லப்பா, இந்த சந்திப்புக்கு எல்லாரும் அவங்கவுங்க கார்ல வருவாங்க. எனக்கு வாகனம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு வாகனத்தை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு.
1: என்னது, ஏன் நீ இப்படி இருக்க? வாழ்க்கையில நீ பட்ட நஷ்டங்கள் போதாதா? எப்பவுமே நீ அதிகமா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உள்ளதையே இழந்துட்டு நிக்கிற. போதா குறைக்கு நான் வேற என் கையால உனக்கு பணம் தந்துட்டு இருக்கேன். உனக்கு இன்னுமா புரியல எதுக்கு இப்படி எல்லாம் ஆடம்பரம் உனக்கு தேவைப்படுது உன் வாழ்க்கையில? என்னால இந்த முறை பணம் தர முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க.
0: அப்பா பணம் தர மறுக்கவே அப்பாவுக்கும் தெரியாமல் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் பணத்தை கடனாக வாங்கி கொண்டு ஒரு காரினை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு நண்பர்களை சந்திக்க செல்கிறான் ராஜா.
2: வாவ் ராஜா, என்ன ஒரு அருமையான வண்டி, ரொம்ப அழகா இருக்கு. எப்படி கார் வாங்கினான்னு எங்களுக்கு சொல்லவே இல்லையே.
0: எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்? அதெல்லாம் எனக்கு இந்த வீணான ஆடம்பரங்கள் பிடிக்காது, புகழ்ச்சி பிடிக்காது. இது போன வாரம் தான் வாங்கினேன். நல்லா இருக்கா?
2: ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு ஒரு ரவுண்ட் போலாமா? இந்த மாதிரியான வண்டி ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
1: கொஞ்சம் என்னது, இந்த வண்டியை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, இது உண்மையிலேயே ஓ வண்டியா?
0: என்ன என்ன அப்படி சந்தேகமா கேக்குற? ஆமா, ஏன் வண்டி தான்?
1: இல்ல இல்ல, இந்த வண்டியை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்.
2: இந்த வண்டியை எங்க பார்த்திருக்கேன்னு சொல்லவா? இந்த வண்டி நம்ம ஃப்ரெண்ட் ராஜேஷோட வண்டி. எங்களுக்கிட்டயே நீ போய் சொல்ல பாத்தியா? எதுக்கு ராஜா, ஏன் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாப்பா? எதுக்கு, ஏன் இப்படி எல்லாம் உனக்கு வீணான ஆடம்பரம், எனக்கு புரியல.
0: நண்பர்கள் மிகவும் ஏளனமாக அவனை பார்த்து சிரிக்கவும் மனதுடைந்து போய் வீட்டிற்கு வந்து யோசனையில் ஆழ்ந்து கிடக்கிறான் ராஜா.
1: என்ன என்ன ராஜா, ரூம்ல லைட்டு கூட போடாம இருட்டுல உட்கார்ந்துருக்க, என்ன முகம்லாம் வாடி போயிருக்கு? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா?
0: அப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில என் நண்பர்கள் என்ன ரொம்பவும் கேலி பண்ணி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா.
1: என்ன சொல்ற, நீ நண்பர்களை பார்க்க சந்தோஷமா தானே கிளம்பி போன, என்னாச்சு, எதுக்காக உன்னை அசிங்கப்படுத்தினாங்க?
0: அப்பா, நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்களுக்கு கூட தெரியாம எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட பணத்தை கடனா வாங்கி கொண்டு
2: ஒரு விலை உயர்ந்த காரை ரெண்டுக்கு எடுத்துட்டு போனப்பா. அதை ஏன் காருன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனா என் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான். அது அவனோட நண்பனோட கார். இது தெரியாம நான் அவங்க முன்னாடி ஆடம்பரம் காட்டி அசிங்கப்பட்டுட்டேன்ப்பா, அசிங்கப்பட்டுட்டேன்.
1: சரி சரி ராஜா, அழுறத நிப்பாட்டு. நானும் என் சின்ன வயசுல ஆடம்பரமா என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு விரும்பினேன். அதுக்காக எவ்வளவோ மாயையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் உருவாக்கிக்கிட்டேன். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்ட முயற்சி பண்ணேன். இப்படி ஒரு மாயையான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால நான் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சேன். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக கடனாளியான ரொம்பவும் பாதிக்கப்பட்ட அப்போ என்னுடைய நண்பன் என்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா என்ன வழி நடத்தினா. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் என்னை ஒப்பு கொடுத்த அவர் என் வாழ்க்கையை மாத்தினார். நீயும் உன்னுடைய வாழ்க்கைய அவர்கிட்ட ஒப்பு கொடு. எதுவுமே நம்ம கையில இல்லை. மாயையான இந்த உலகத்துக்குள்ள நமக்கு எதுவுமே நிலைச்சு நிக்க போறதில்லை. நாங்க எதையும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. வாழ போற இந்த கொஞ்ச நாளைக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழுவோம். புரியுதா? அழுகிறத நிப்பாட்டு, ஆண்டவர்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவர் எல்லாத்தையும்

ஜெப விண்ணப்பத்திற்கான நேரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜெப தேவைகள் அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கான ஜெப தேவையை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரல் பதிவினூடாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 6621, 0722 456 6621. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. கூப்பிடுகிறவனுடைய யார் புத்தி அன்னகத்தை கொண்ட அதிகார ஆவியின் கனிகள் எத்தனை? கேள்வி நேரம். கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, சிங்கக்குகையில் போடப்பட்ட தீர்க்கதரிசி யார் என்பதே. இதற்கான சரியான பதில் தானியல். ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், அபி திவ்யா, செமியோன், துரைராஜா, இந்திரா ஆகியோர் கடவுளை, சசி, சுபா, மர்சி, யோசுவா, ஜெருஷா, ரக்ஷன் ஆகியோர் தமோதர எல்ல, விஜயகுமார் யாழ்ப்பாணம், வளர்மதி தலுப்புத, மூர்த்தி கினிகத்தேன, ரயான்சன் காயங்கணி, ரஜினி, ரெபேகா பாண்டிருப்பு, ரிமேஷா, அபி ஆகியோர் வட்டகுடையிலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, ஏசாய புத்தகத்தில் மொத்தமாக எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? மீண்டும் அந்த கேள்வி, ஏசாயா புத்தகத்தில் மொத்தமாக எத்தனை அதிகாரங்கள் உள்ளன என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலினை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 6621, 0722 456 6621. நல்லது நேர்களை, துறை நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இவர நேர்மம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி, நம்பிக்கை நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலகம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112 390 414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722 456 6621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பு லங்கா ஹோப் மீடியா.

0: நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0311 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். யார் இது?
1: ஈடன்.
0: எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா வேற லெவல்ல இருக்கிறேன்.
1: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி ஈடன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? முதல் நேரம் நீங்க தான் பேசுறீங்க. சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ஈடன்?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
0: எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, எமாயா, பன்னெண்டு மனது ராஜமணிக்கன் ராஜன், வெளிமாடு செல்வன், திருமதி ராஜா, தாரா, முந்தா, கீதம், அருள்மொழி, அது போல சாம்குமார்.

0: நன்றி
1: நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. ஒலிக்கும் பாடல் இது. வசீகரா திரைப்படத்தில் இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் உதித் நாராயணன் அவரோடு இணைந்து சாதனா சர்க்கம் பாடும் பாடல்.

0: சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. இப்ப அழைப்பினூடாக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம். வணக்கம் வணக்கம். அன்பான இரவு நேர வணக்கம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.
1: என்ன
0: அடடா அடடா அடடா, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பேசிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி லைன்ல ரொம்ப நேரமா இருக்கீங்க. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க பேர் கொஞ்சம் சொல்லலாமே? உங்க பேர் அப்படியா? பானும் பருப்புமா இல்லாட்டி பாடல் இருக்கு? இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்?
1: என்ன
0: படத்துல இருந்து?
1: லிங்கா
0: லிங்கா திரைப்படத்தில இருந்து. சரி சரி சரி, இந்த பாடலுக்கு அடுத்த தானே. சரியா?
1: சரி
0: சரி, இப்ப யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்த கொடுமைக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவிசாவில இருந்து அசத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தன்னுடைய மனைவி திவ்யா மற்றும் தன்சி, கவின், தர்ஷா, உமா, ராகினி மாமி, தினேஷ் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்கீங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் அவிசாவில பெஞ்சிட் எஸ்டேட்டிலிருந்து குமார், தங்கத்துறை மற்றும் எட்டையாந்தோட்ட ஆட்டோ விஸ்வநாதன், வகத்தோட்டம் தும்மூதர, சின்னையா மகாதேவன், வத்தல ஐயா கண்ணா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்கீங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சப்புமல் கந்த பெரிய பிரியாணியிலிருந்து வசந்தகுமார் இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தொண்டை மன்னாரிலிருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. முனராகலையிலிருந்து சீலன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன், பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று சொல்லி சிவேந்திரன் அட்டாம்பிட்டியவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி, இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றி மும்தாஜ். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், மது கரவெளப்பிட்டியவிலிருந்து பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி மற்றும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி. அதே நேரம் ஹஸ்பண்ட் ஜெகனுக்காகவும் மகன் அஸ்வின் ஜஸ்வினுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம், நானும் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன், மனைவி யோகம் மற்றும் பிள்ளைகளான கமல், டிலுக்ஷானி, கருணாகரன், பேரப்பிள்ளைகளான அர்ஷினி மற்றும் மிதுன் சாய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கரோலினாவிலிருந்து கண்ணையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெதுமுனையிலிருந்து ஹரிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா, உங்களுக்காக கயல் திரைப்படத்திலிருந்து ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: லிங்கா திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமானின் இசையில் பாடல் ஒலித்தொழுகிறது. நேரம் இரவு 8:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
0: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம். Yo, one that you wanna listen to.

0: சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு. இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். மேலோ வணக்கம்.
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க ஐயா?
1: வெள்ளவத்தை எங்கள் மகள் அகஸ்திகா, யதுஷிகா, அனுஷ்வான், அதே போல வசந்த உறவுகளுக்கும் எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உறவு வசந்த அனைவருக்கும் உங்கள் அறிவிப்பது உங்களுக்கு.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம். பை பை.
0: பை பை. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். ஒலிக்கும் பாடல் இது. பிரியமுடன் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

0: உயிரிலே கலந்து திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்கம்மா, பிம்பலேந்து தாசையா. அன்பு வணக்கங்கம்மா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். உங்க வானொலி பெட்டி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசுறீங்களா? குறைச்சிட்டீங்களா?
1: ஆமாங்கம்மா.
0: சரி, சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்கம்மா. அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: அம்மா சாப்பிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டேன். நல்ல பாட்டுங்கெல்லாம் போகுது, கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: அம்மா மனைவி பத்மினி, தினு, சசன், வசந்தி, திருதீப்பு எல்லாருக்கும் கேட்டு வாழ்த்துங்கம்மா. வசந்த சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துங்க.
0: சரி, நன்றி ஐயா. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இப்ப அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பூநாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. என்னுடைய குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. நன்றி மகேஷ். அதே நேரம் வத்தலை அக்பர் டவுன்ல இருந்து கருணையா நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வசந்தம் உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிய இரவு நேர வணக்கம் அக்கா. நான் தேஜா. அலைவரிசையில் வரும் அமுது மொழியாய் ஆனந்தி அக்கா, இன்று பிறந்த நாள். அனைத்து புகழும் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து இன்னும் பல்லாண்டு காலம் இசை போல் இனிக்க வாழ்த்துகிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா என்று சொல்லியிருக்கீங்க வசந்தத்தின் செல்ல குட்டி தேஜா. நன்றி தேஜா குட்டி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர். நானும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பேர்வலை ஸ்மார்ட் மாவட்டத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் ஆனந்தி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்றும் நலமாக வாழ வாழ்த்துகிறேன் என்று சொல்லி அருண்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நன்றி அருண்மொழி. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பதுள்ள ஸ்பிரிங்வலி நாவலவத்தையிலிருந்து கவிதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா என்று சொல்லி பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி கவிதா. தன்னுடைய அம்மா புஷ்பராணி, அப்பா வீரையா, தம்பி நவீன் மற்றும் பாட்டி சரஸ் சுவதி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கீங்க. அனைவருக்காகவும் வருகிறது பாடல்.

நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ச்சி நந்தகுமார் வந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே. குட் நைட். பாய்.

0: 2 7 5 1 1 1. சார், இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் உங்களோட பேசுவதுக்கு யார் வந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: சொல்லுங்க. என் கணவர் அப்துல் ஜபார், மகள் இம்தியாஸ், மகள் ரிபாயா, சவிதா குட்டி, முள்ளிப்பொத்தான் அக்பர், சாஜா வெல்லம்மா, நசூர் மட்டான், கந்தலா கே, உயதின் சத்தார், முந்தாஜ் பேகம், பாயிசா, கந்தலா, உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:12. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுறதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: நான் தில்லி
0: யாரு?
1: தங்கராசா.
0: தங்கராசா, இப்படி உங்களோட அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு தங்கராசா.
1: அப்படியா?
0: என்னது? ஹலோ. சரி, தங்கராசோடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். இவரு நேர் இருக்கார். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். நீர்கொழும்புல இருந்து நிசாம்.
0: நிசாம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் நிசாம். நிசாம் என்ன பண்றீங்க?
2: நான் கடையில இருக்கிறேன்.
0: சரி நிசாம், சொல்லுங்க, யாரெல்லாம் செத்துக்கொள்ள போறீங்க நிசாம்?
2: எனக்கு ஒரு பாடல் ஒன்று தரலாமான.
0: என்ன பாட்டு?
2: நெஞ்சம் மறப்பதில்லை.
0: அது அடுத்த மனத்தியாளத்தில் கேட்கலாம். யாரெல்லாம் இருக்காங்க?
2: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்கா.
0: சரி, நன்றி.
2: நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு பாவனடா. கொக்கு ஏன் காத்திருக்கு என்று சொல்றேன்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: வசந்தம் FM 2.0.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 9:24 நிமிடம். இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார். நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இது?
1: ரகுமா பேசுறேன் சார்.
0: நலமா சாப்பிட்டேன். ரகுமா, நீங்க சாப்பிட்டீங்களா?
1: 10 மணிக்கு அப்புறம் தான் சார் சாப்பிடுவோம்.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
2: என்ன
0: பண்றீங்க?
2: சித்ராங்கி படத்துல நெஞ்சு நிலை நினைவு முகம் நிழலிலும்
0: நன்றி.

0: நேரம் 9:32 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் இந்த நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கான பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, சுழிவிடத்திலிருந்து சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லமா இருக்கிறேன் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன் சாந்தா. என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: சாந்தாக்கு பாடல் பிடித்திருக்கா?
1: ஓ, நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: யாரிடம் இருக்காங்க சாந்தா?
2: என்ன
0: பாடல்?
2: தாயில்லா பிள்ளை படத்துல படிக்க வேண்டும் புதிய பாடம் வார்த்தையாக அந்த பாடல்.
0: சரி, நன்றி.
2: நன்றி சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பம். நேரம் 9:45. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாரு?
1: நான் டெல்லி போலீஸ்
0: யாரு?
1: தங்கராசா. தங்கராசா.
0: தங்கராசா, உங்களோட அழைப்பில் ஒரு சிக்கல், நீங்க பேசுறதுக்கு தெரியவில்லாம இருக்கே. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. சரி, இவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல். சரி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: கருணையா.
0: கருணையா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா. நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கருணையா. என்ன பண்றீங்க? சாப்பிட்டு படுத்துக்கிட்டு வேலை செய்யறீங்களா? சரி, இருக்காரோட பேசி பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? யாரு? சலாம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சலாம். அப்புறம் என்ன பண்றீங்க? சரி, யாரெல்லாம் இருக்காங்க சலாம்?
1: நான் மட்டும்தான். தம்பி, சகோதரி, தங்கச்சி,
0: சரிங்க சலாம். எல்லாருக்கும் ஒரு பாடல் ஒடிக்கிறது. நன்றி.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:04. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சித்தி காரியப்பர் வந்திருக்கார். என்றும் போல் இன்றும் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்காங்க. நன்றி. அதேபோல் பூக்கடை மணி வந்திருக்கா. இனிய இரவு வணக்கம் கோவை பூக்கடையிலிருந்து. இனிய இரவு நேரம் வணக்கம் அப்படின்னு சொல்லி சஜீவன் வந்திருக்காங்க. வசந்த நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காரு. சார் அதுபோல் புஷ்பராஜ் வந்திருக்கா. இனிய இரவு நேரம் வணக்கம் அண்ணா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் காதர் வந்திருக்கா. நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வளமை போல் நானும் நிகழ்ச்சியுடைய

0: நான் கலனி சுலைமான் அந்த குமார் வாத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோகரன் வந்திருக்கான், இனிமையான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் வந்திருக்காங்க, அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்தி டி கே தினேஷ் நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து இரவு நேர வணக்கம் சகோதரா நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூதூர் பட்டுத்திட்டிலிருந்து வடிவேல் வந்திருக்க, வசந்தம் வானொலியின் அபிமான நேர் வசந்தத்தின் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. அலிப் கான் வந்திருக்கேன், இனிய இரவு நேர வணக்கம் அன்புடன் உங்கள் அலிப் கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரமானந்தன் வந்திருக்க, இனிமையான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜஸ்ரீ ராஜ் வந்து இனிய இரவு வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண பிள்ளை வந்திருக்காங்க, திருச்சி மாம்பழசாலை பெரியார் நகர் கிருஷ்ண கோவிந்தசாமி வந்திருக்காங்க. பாடல் எல்லாம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இது? ஆட்டோ விஸ்வநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் சார்?
1: ஆனந்தம்
0: இடத்துக்கு ஆனந்தம் விளையாடும் பாட்டு
1: என்ன? ஆமா சார், ஆமா சார்.
0: சரிங்க, நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி.

இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 வசந்தம் FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமைப்பம். நேரம் இரவு 10:17. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-725-0001 அல்லது 0-12-725-1111 சார், இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? சோமஸ்ரீ. எப்படி இருக்கிறீங்க?
1: ஹரிகிருஷ்ணன், பனாவத்தை சரோஜினி அக்கா, வசந்தம் கேட்கும் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு பாடலைகள்.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னொரு நேர் இருக்கார், அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: சோமார் சார்.
0: நல்ல சோமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாருக்
2: குடும்பம்
0: நல்லா இருக்கேன் பாருக். அப்புறம் சாப்பிட்டீங்களா?
2: நீங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க.
0: சரி, பாருக்கு பாடலாம் பிடிச்சிருக்கான்.
2: அருமையான பாடல் சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாரு?
2: என் மனைவி ஜனுபா, முக்தா ஸ்னேகம், கம்சு, மாலிபா, சாக்கிரா, சிபான், இஸ்லான், அர்ஷாத், உமர், ஆமினா, அனைவருக்கும் உங்களுக்காகவும் அனைவரும் சார். பாடல் போடுங்க சார்.
0: என்ன பாடல் சார்?
2: வேட்டைக்காரர்.
0: என்ன பாட்டு? சரி, நிகழ்ச்சி கேளுங்க. இந்த பாடல் வரும். நன்றி.
2: நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: நேரம் 10:29 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஸ்ரீ.
0: யாரு? சுதாகரன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லதா?
0: அப்புறம் நல்லா இருக்கும் சுதாகரன். என்ன பண்றீங்க? சரி சுதாகரன் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: அண்ணா
0: யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: என்ன
0: பாடல்?
1: மக்களை குற்றம் நகராட்சி.
0: சரி யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா தங்கவேல், ஜெயசிஷ்ணன், அக்கா பிள்ளைகளான ராஜேந்திரன், கொழும்பு மலரசும், ஈடன் அண்ணா, அவர்களுக்கு.
0: சரி நன்றி. சரி நம்மளுடைய இருக்கார், அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: திருவோணமலை
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். பாடகர்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. யோகராணி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்த்து பாட்டு கேட்க?
2: எனக்கு ஒரு பாடல்.
0: என்ன பாடல்?
2: என்னது? கலைமகள் கைப்பொருள்.
0: சரி யாரெல்லாம் இருக்காங்க?
2: அனைவர் தாங்க.
0: நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
3: கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா?

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
1: உன்னை தமிழ் என்பதா
0: 102.6 102.6

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1 சார், இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: கலவங்கனிலிருந்து தவராஜா.
0: தவராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்கள்?
0: நல்லா இருக்கேன் தவராஜா. என்ன பண்றீங்க?
1: கடலுக்கு போறது சார்.
0: ஓ சரி, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு.
0: சரி தவராஜா, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்காகவும், மற்றும் செங்கலடி ஸ்ரீமுருகனுக்காகவும், அம்மன்புரம் சுரேஷிக்காகவும், செங்கலடி குமாருக்காகவும், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி சார்.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ஜாவியா ரோட்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: ஜிப்ரி காய்க்கிறேன். ஜிப்ரி.
0: ஜிப்ரி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமாயிக்கும்.
0: அப்புறம் என்ன பண்றீங்க ஜிப்ரி?
2: நன்றி.
0: யாரெல்லாம் இருக்காங்க ஜிப்ரி?
2: நன்றி.
0: நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுறீங்க பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது?
2: முதலாம் பிரிவில் இருந்து சரோஜினி.
1: சரோஜினி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சரோஜினி. என்ன பண்றீங்க?
2: நான் நிகழ்ச்சி பழைய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கேன் சார்.
1: சரோஜினிக்கு பழைய பாடல்லாம் பிடிக்குமா?
2: நல்ல ரொம்ப பிடிக்கும்.
1: யாருடைய பாடல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு?
2: எனக்கு சவுந்தரராஜன், சிவி ஸ்ரீனிவாஸ், ஜானகி அம்மா, சுசீலா, உங்கள பாடல் எல்லாமே பிடிக்கும்.
1: சரி அம்மா, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
2: அன்பு சகோதரிகள், மும்தாஜ் வேதம், சாந்தனி, அருள்மொழி, ராஜலட்சுமி, அன்பு சகோதரர்கள், சின்னைய மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, இவர்களுக்காகவும் பருசாலையில் இருக்கும் கோகிலவாணி ரமேஷ் தம்பதிகளின் குடும்பத்தினர்களுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
1: சரிங்க, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
3: உங்களை தனியா விட்டு

0: நேரம் 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5101. சார், இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ஜரூக் பேசுறேன், காத்தாங்குடி.
0: எப்படி இருக்கிறீங்கள் ஜரூக்?
1: நல்லா இருக்கிறோம்.
0: பாடலாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: பாடலாம் நல்ல இரவு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி போடுறீங்க.
0: சரி, ரொம்ப நன்றி. சரி, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட?
1: என்னுடைய மகன் இருக்காரு, மற்றது வைப் மனைவி இருக்காங்க, மற்ற எங்களை கடையில் வேலை செய்யற ஊழியர்கள் இருக்காங்க. அடுத்தது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டுன்னு ரொம்ப விருப்பமா இருக்குது.
0: என்ன பாட்டு?
1: என்ன
0: பாட்டு?
1: நாளை நமது இடம்பெற்ற நீள இடங்களில் ஒரு நீண்ட கனவு வந்து.
0: சரி, இந்த பாடல் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமா இருக்குமோ தெரியாது, தரமே
1: தெரியாது.
0: சரி, நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் கலவரையும் சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம். அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல். இன்னொரு நேர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார்? கௌஸ். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்க, நீங்களும் சுகமா இருக்க பிரார்த்திக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. ஓட்டமாவடி எல்லாம் எப்படி இருக்கு?
2: உங்களுக்காகவும் அரசம்பே ஓவியர் ஃபாரூக்குக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி.
2: நன்றி சார், நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சிலின் இந்த நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? மயில் வாகனம். எப்படி இருக்கிறீங்க?
1: எனக்கு
0: சேர்த்து நீங்க
1: சாப்பிட்டீங்க.
0: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் அண்ணா. நான் ஹம்பான் தோட்டையில மர்சுக் பேசுகிறேன்.
0: மர்சுக் பேசுகிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க மர்சுக்?
2: நல்லதா இருக்கிறேன். நல்ல பாடல்கள் பேசிக்கொண்டு இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு இருக்கேன். நல்ல பழைய பாடல்கள், நல்ல அர்த்தமுள்ள பாடல். உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா.
0: ரொம்ப நன்றி தம்பி. யாரெல்லாம் இருக்காங்க
2: பாடலை கேட்பதற்கு? ஹம்பான் தோட்டை ஜமீன்தார் தாத்தா, அரபா நகர் பர்கா தாத்தா, கொழும்பு பாய்னாலு மும்தாஸ் பேகம், ஆட்டோ விஸ்வநாதன், அனுராதபுரம் ஃபாரூக், ராஜலட்சுமி அம்மா, அருண்மதி அக்கா, திருக்கோணமலை யோகராணி அக்கா, அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: சரிங்க. ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.

0: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:27. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமி அம்மா?
1: நல்லா இருக்கிறேன் சார். உங்களோட குரலை கேட்டுக்கிட்டு நல்லாவே இருக்கிறோம். நீங்க நல்ல மாதிரி வேலை எல்லாம் வேண்டுகிறேன். பாடல் எல்லாம் கேட்காத பாடல் சில பாடல்கள்
0: பாத்தீங்கன்னா ரேடியோ சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வைக்கிறீங்களா?
1: நான் குறைச்சிட்டேன் சார். மற்றது எனக்கும் ஒரு பாடல் வேணும் சார். அது கட்டாயம் தரணும்.
0: என்ன பாட்டு?
1: அன்பு நடமாடும் கலை கூட.
0: இப்ப அந்த மாதிரி பாடலா போய் கொண்டிருக்கு.
1: இல்லாட்டி சொல்ல சொல்லுங்க. அந்த பாடல் இருக்கா பாருங்க சார்.
0: சரிங்க அம்மா, ரொம்ப நன்றி. சரி, இந்த நேரத்தில் இன்னொரு நேர் இருக்கார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். ரத்தபுள்ள முத்துசாமி.
0: முத்துசாமி எப்படி இருக்கிறீங்க?
2: இப்பதான்
0: ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றீங்க? வேலையா வீட்லயா? முத்துசாமி
2: அவருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: நேரம் 11:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? வணக்கம். வணக்கம். அவருடைய அழைப்பில் இது ஒரு சிக்கல். சரி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நிசாம் பேசுறேன், கனமுல.
0: நிசாம், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பண்றீங்க?
2: பாட்டெல்லாம்
0: பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: எல்லாம் பிடிச்சிருக்கு.
0: சரி, யார் எல்லாம் இருக்காங்க பாட்டுக்கு?
2: தனியட்டா உட்காந்துருக்க, எல்லாம் தூக்கம் ட்ரை பண்ணி பாத்துட்டு தூங்குறாங்க எல்லாரும்.
0: சரி, நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நேரம் 11:52. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். ஃபாரூக்
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன். கடைசி காலத்துல கிடைச்சது மிச்சம் சந்தோஷமா இருக்கு.
0: ஓ, அப்புறம் ரொம்ப சத்தம் என்ன? அன்றாதபுரத்துல இருந்து கத்தினாதான் நீங்க கேட்கும் என்ன? சரி, என்ன பண்றீங்க ஃபாரூக்?
1: நான் வேலை விட்டு வந்து 10 மணிக்கு வேலை விட்டு வந்து இப்பதான் உங்களோட அடிச்சடிச்சு இப்பதான் கிடைச்சது லைன்.
0: சரி, சந்தோஷம் தான் என்ன உங்களுக்கு?
1: சந்தோஷம் சொன்னா ஃபர்ஸ்ட்ல எடுக்கிறது இந்த கடைசியில எடுத்து போட்டுட்டு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ஃபாரூக்?
1: எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான், ரிஷான் மகன் நஜிபா, நசிகா, பேரன் சாய், பீத்தி, சச்சுலியா, சுலைமான், மருசு, கொழும்பு, மஜித், முல்தாஜ் பேகம், மாத்தலை, இம்தியாஸ், அரபா நகர், பரிதா, கல்குமோ, ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்திகைக்கு, அனைவர்களுக்கும் நல்ல ஒரு பாட்டு தாங்களே.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் இறுதி நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது.

எந்த குழப்பமும் வேண்டாம், நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்தும் நீங்கள் வசந்தத்தோடு இணைந்தீர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

0: அவுத்தி விட்டியப்பா. இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா படநடும்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: ஹலோ அஞ்சலி ஜியா.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், எங்க பா போன்ல பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க

சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையா?

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான ஒரு புத்தம் புதிய ஒரு புதிய காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றும் வசந்தம் எஃப்எம்மின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நேரம் அதிகாலை 5:10 கொண்டிருக்கிறது. ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய குளுமையான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அள்ளித்தருகின்ற ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும். இந்த நாளில் நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, அதே போல பிறந்தநாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற, நல்ல எண்ணங்களை எண்ணி பயணிக்கின்ற எல்லோருக்கும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு நல்ல பாதுகாப்பான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவனை நானும் பிரார்த்தித்துக் கொள்கின்ற சந்தோஷமான ஒரு காலை பொழுது எல்லோருக்கும் ஆரம்பிக்க வேண்டும். 8 வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமையான பாடல்களும் தொடர்ச்சியாக வர காத்துட்டு இருக்கிறது. 102.6, 102.8 வசந்தம் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கலாம் அதிகாலை பொழுதோடு. அது மட்டுமல்ல www.vasanthamfm.in பக்கம் கூடாகவும் இணைந்து நல்ல பாடல்கள் வரும். நாள் முழுக்க கேட்டு அந்த நாளை அழகாக்குங்க. ஓகே, அழைப்பு ஏற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0312-2775-0301, அதே போல 0312-2775-1111 அழைப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இங்கிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இணைந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நான் கட்டாயம் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அழைப்பின் மூலமாகவும் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் எட்டையந்தோட்டையிலிருந்து வாணி இணைந்திருந்தாங்க. இன்றைய தினம் அவங்களுடைய அண்ணி 24வது பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லியிருந்தாங்க. அண்ணியினுடைய பேர் ஜீவா. அவங்களுக்கு சந்தோஷமான, புத்துணர்ச்சியான, ஆரோக்கியமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்களை வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க கணவர் ரோஷான், அதே போல மகள் ருஷ்பிகா, மாமா சோபி, மாமி கனகபூசணி, குடும்பம், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் ஜீவாவை வாழ்த்துவதாக சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வசந்தம் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கின்றோம். எனவே சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, நீண்டாயிலோடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். எங்களுடைய வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜீவா. இதே போல இணைந்திருக்கிறாங்க அன்பான வணக்கம் சொல்லி ரிஜ்னா வந்திருக்கிறாங்க. அதே போல வலிமை போல நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறதாக சொல்ல இருக்கிறாங்க. மருதமுனையிலிருந்து எச் எல் நஜ்முதீன் இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் ஜி ஆர், எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி சிறப்பாக அமைக்க வாழ்த்துக்கள். ஹட்டன் இல்லிருந்து தங்க சுந்தரம் இணைந்து சொல்ல இருக்கிறாரு. இதே போல இந்து கல்யாணம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. முருகப்பிள்ளை இணைந்து இனிய காலை வணக்கம் சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அக்கா மட்டக்கிழப்பு கொக்குவில் சிவரஞ்சனி அனைவருக்கும் இனிய நாள் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகேம்மா, உங்களுடைய வாழ்த்து கட்டாயம் போய் சேர்ந்திருக்கும். இனிய காலையின் வணக்கம் சபுமல் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார், இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. ஓகே, நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் அன்பான காலை வணக்கம் ஹரல் சந்திரா. இனிமையான காலை வணக்கம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அதே 6:50 இதே ரத்தினம் அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், லக்ஷிகா எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் சகோதரி நலமாக அப்படின்னு சொல்லுங்க. நலம் வாழ இறைவன் துணை கடவுள மனோ சொல்ல இருக்கிறாரு. உங்களுக்கு முடித்தாகட்டும். ஓகே, தொடர்ச்சியாக நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அனுப்பி வைங்க. கட்டாயம் ஃபேஸ்புக் கூடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி காலப்பட தேவையில்லை. நீங்கள் ஃபேஸ்புக் கூடாக கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்க. கட்டாயம் நான் நிகழ்ச்சியில் முடிந்த அளவுக்கு இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அழகான ஒரு காலை பொழுதோடு தொடங்கும்.

அழகான ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி 102.6 102.8 வசந்த எஃப்எம்மோடு கிடைந்திருக்கின்றோம். சந்தோஷமா புத்தம்புதியோரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரம் காலை 5:25 ஆகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் எங்களோடு கிடைந்திருந்தாங்க உதயபுர உதயன். அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருந்தார். எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் சொல்லியிருந்தார். இதே போல எங்களோடு இணைந்திருந்தாங்க டெல்தோட்ட ஆதிமூலம் இணைந்து இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். இன்றைய நாள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நல்ல பல காரியங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் ஆனந்திக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தார். ஓகே ஐயா, நான் சொல்லிட்டேன், கட்டாயமாக அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் அக்கா, அன்பான இனி காலை நேரம் வணக்கம். மணிமாறன் ஹப்பதலை வியாறு கல நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குடும்ப உறவுகளை முடித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற கட்டாயம் மனோன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு அரசு வந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொன்னால் நிஷார் வந்திருக்கிறாரு. இதே போல் இனிய காலை வணக்கம் வாழைச்சனி அஜய் அகிலன் அர்ச்சனா திருமாலன் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். இனிய காலை வணக்கம் திருக்கோவில் விநாயகபுரம் சிவராஜா இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று அக்கரைப்பற்று பொப்டெயிலர் நிசார் வந்து அன்பான இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அன்பான இனிய காலை நேர வணக்கம், நான் வள்ளவத்திலிருந்து செல்வசாமி பிரபாத் மனைவி நிர்மலா மகள் டிலக்ஷானி மகன் ஜனுஷன் மற்றும் மஸ்கிலிய சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் இணைத்துக் கொள்கின்றேன். இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அருள் வந்திருக்கிறாரு. சரி, எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். நீங்களும் தொடர்ந்து அழைப்பை படுத்துங்க. அதே போல கட்டாயம் நீங்கள் ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் அழைப்பு கிடைக்காத நபர்கள், அதே போல அழைப்பு சில அழைப்புகள் தெளிவில்லாமையும் இருக்கு காலை பொழுதோடு. சரி, அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளும் போது கட்டாயம் நான் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஃபேஸ்புக் பக்கம் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றேன். 0703 5001 0003 5111 களைப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூட இணைந்து கொள்ளுங்க. இனிய காலை வணக்கம், வசந்தத்தோடு இணைந்து நாங்களும் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புகப்பேட்டையிலிருந்து பிரதீபபுர விசாவளியைச் சேர்ந்த சந்திரகுமாரன், அதே போல இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினூஷன், தன்யா, இசைஞானி, இசைனியா ஆகியோரெல்லாம் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சண்முகநாதன் கலகவும் இருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனத்தில் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் நீங்களும் இணைந்திருக்கலாம். கேடுகொண்டிருப்பது வசந்த எஃப்எம்மில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நான் ஜிஆர் உங்களுடன் 8 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். ஒலிக்கும் பாடல் இது அழகர சாமி திரைப்படத்துக்காக. இனிமையான ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டே இருங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம் வசந்த எஃப்எம்மின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நேரம் காலை 5:28 நிமிடம்.

வசந்தம் எஃப்எம் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. அழகான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல பாடல்களும் தொடர்ச்சியாக வர காத்துக் கொண்டிருக்கிறது. நேரம் இப்பொழுது காலை 5:33.